காலைப்பொழுதின் வாழ்த்துக்கள் விடிகள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இன்றைய தினத்திலும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு காலைப்பொழுது வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டிருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காணி நேர வணக்கம். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி தர்ஷன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் ஆயுசுரூபி அக்கா, அன்பான காணி நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டர்வளை வினோதன், வினோத் லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் அன்பான காலை நேர வணக்கம், நலமா? விடியல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இங்கிருக்க ரவி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மற்றும் இனி காலை நேர வணக்கம் சொல்லி கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, இனிய காலை நேர வணக்கம் சொல்லி நவீன் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம், எப்படி சுகம்? நாங்களும் நிகழ்ச்சியோடு. உங்களுக்கும் முகநூர் நேயர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி சங்கானையிலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காலை பொழுது வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனிய காலை நேர வணக்கம் அக்கா, உங்களுக்கும் விடியல் நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வேறுவலையிலிருந்து ரீம்சான் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடு.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

வரிசைகள் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட சிறப்பான வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க அன்பான உறவுகள். ஹாய்க்கா, அன்பான காலை பொழுது வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மேமட்டி கந்தியிலிருந்து பிரசாத் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. ஹாய்மா, அன்பான காலை நேர வணக்கம். நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி வளமை போன்றதான் சொல்லி வேல்சாமி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர் சொல்லி வத்தலையிலிருந்து சாரா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிய நற்காலை வணக்கம் சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. கந்தலா கே உபைதி அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி புலத் சிங்கிலிருந்து டிலான் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சியோடு வளமை போன்று நானும் இணைந்துள்ளேன் சொல்லி அக்கரைப்பற்றிலிருந்து அப்துல் காதர் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. நீங்களும் கூட உங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னாலுக்கு வேண்டிய இலக்கம் 0127 5000 1க்கு அதே போல 0127 5111 1க்கு அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 வசந்தம் FM. இன்றைய நாளுக்கான ராசிபலன்.
1: இன்று 2026 ஜூன் மாதம் 2 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேலிகளாக நல்ல நேரம் காலை 10:22 மணி முதல் 11:52 மணி வரை. யமகண்டம் காலை 8:52 மணி முதல் 10:22 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 2:52 மணி முதல் 4:22 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சாந்தம், ரிஷபம் வெற்றி, மிதுனம் விருத்தி, கடகம் லாபம், சிம்மம் உயர்வு, கன்னி முயற்சி, துலாம் யோகம், விருச்சிகம் பரிவு, தனுசு பாசம், மகரம் நன்மை, கும்பம் நட்பு, மீனம் பக்தி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: ரிஷபம் வெற்றி, மிதுனம் விருத்தி, கடகம் லாபம், சிம்மம் உயர்வு, கன்னி முயற்சி, துலாம் யோகம், விருச்சிகம் பரிவு, தனுசு பாசம், மகரம் நன்மை, கும்பம் நட்பு, மீனம் பக்தி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

நூற்றி இரண்டு தசமிட்டு வரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் வீடுகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். இன்று நாளும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு காலை பொழுது வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு சிலை கருங்காலி சோழி மில்டன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. நிகழ்ச்சி நேரம் பல நல்வாழ்த்துக்கள் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் சொல்லி நசீர் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. இனிய கால நேர வணக்கம் சொல்லி கென்யா மகரூப் நகர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி தேனி மாவட்டம் கம்பம் பெர்னாட் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சகோதரி சொல்லி நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டு இருக்குதா. தமிழ்நாட்டிலிருந்து முருகேஷன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் உற்சாகமான காலை பொழுது வணக்கம் சொல்லி கரோலினா லிலிதன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஆய் சகோதரி இனிய காலை நேர வணக்கம் சொல்லி டிக்கோயா புளியாவத்தையிலிருந்து போல்வின் நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். அன்பு மனைவியான ரோனிகா மகள் டென்ஷி இருவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு அருமையான பாடல் தாரங்கள் சொல்லி நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் ஹாய் அன்பான காலை பொழுது வணக்கம், இன்றைய நாள் சுப நாளாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி ஜானோ நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் மாயக்கா அன்பான கால நீர் வணக்கம் பாடல்கள் எல்லாம் ரொம்பவே அருமையா இருக்குன்னு சொல்லி பிரவீனா தில்ருக்ஷணி எடியந்துறையிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமாக கற்று இருக்கதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

கொண்டிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகவும் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற அந்த விபத்து தொடர்பான செய்தி முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக மீகோட பகுதி இடம்பெற்ற தனுசில் இடம்பெற்ற விபத்தின் போது 6 பேர் பலியான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இன்றைய பத்திரிகை இடம்பெற்றிருப்பது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்து இன்னொரு பிரதானமான செய்தி, நேற்று முன்தினம் முதல் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்படும் நிலையில் நேற்று தினம் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கான காரணம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் அனுரக் கருணாதிலக் அவர்கள் விளக்கம் அளித்திருந்தார். குறிப்பாக நாட்டில் இந்த டாலரினுடைய விலையை கட்டுப்படுத்துவதற்கும் இது ஒரு முக்கியமான காரணியாக அமையும். அதேபோல இந்த விலை அதிகரிக்கப்படாமல் இருந்தால் விநியோக நிலை பாதிக்கப்படும். இதன் காரணமாகத்தான் இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய எரிபொருள் நிறுவனங்கள் நட்டத்தோடு தான் எரிபொருளை விநியோகித்த நிலையில் அது தொடர்ச்சியாக அதனை செய்ய முடியாது என்ற காரணத்தினால் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேற்று தினம் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதேபோல கோட்டா முறைமை இனிவரும் காலங்களில் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் நேற்று தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல வறுமை இல்லாதொழிப்பதற்கான பிரஜாசக்தி வேலைத்திட்டம் ஆரம்பமாக போகிறது இன்றைய தினம். அது தொடர்பான நடவடிக்கை இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுவது. தேசிய திட்டம் என்பது தொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த மத்திய வங்கி பிணைமுறை வழக்கு தொடர்பான விவகாரத்தில் நேற்று தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை அறிவித்திருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. எனவே இந்த பிணைமுறை தொடர்பான வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல சலை தொடர்பான விவகாரங்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே அவருடைய தடுப்பு காவல் தொடர்பான விடயங்கள் குறித்தும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு இருக்கின்றோம். அதேபோல வெளிக்கட பகுதியில் வாகன சாரதி ஒருவரை மிரட்டி அவருடைய பணம் மற்றும் நகை ஆகியவற்றை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஞானசாரத்திற்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு வருகிறது. நளின் வண்டாருடைய வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது. அதேபோல துபாய் சுத்தா என்று ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மோசடியாக வெளிநாட்டுகளுக்கு ஆட்கள் அனுப்புவதாக சொல்லி பணம் மோசடிப்பட்ட நபர். அதேபோல விலை சுதாவினுடைய மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற நீதிமன்றத்தினால் அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. மூளைக்காய்ச்சல் நோய் பரவல் அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. விலை எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேசிய தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்ற விவகாரங்களும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். சிக்கன்குனியா தொடர்பிலும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இவையில் விட்டு மேலும் பல பிரதானமான செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைமைச் செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். விலையை அதிகரிக்காவிடின் விநியோகம் பாதிக்கப்படும். எரிபொருள் விலை உயர்வு தொடர்பில் வலுசக்தி அமைச்சர் அனுரக் கருணாதிலக்க அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்றைய திறக்குறள் பத்திரிகையுடைய செய்தியாகவும் செய்தி இருக்கிறது. டொலரின் வெளியேற்றத்தை தடுக்க எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை. கிவார் முறைமை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்கிறார் வலுசக்தி அமைச்சர் என்பதாக இன்று தினம் தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் செய்தி இடம்பெறுகிறது. டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த எரிபொருளானது இதுவரை இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தை நட்டத்தின் அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது என்பதாகவும் சுட்டிக்காட்டி அந்த செய்தி இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். டெய்லி மிரர், இன்றைய வீரகேசரி மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் அந்த செய்திகள் வந்திருக்கின்றன. எரிபொருள் விநியோக கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவை அமுல்படுத்தப்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் எரிபொருள் விலையை அதிகரிக்காவிடின் முழு எரிபொருள் விநியோக கட்டமைப்பும் பாதிக்கப்படும் என வலுசக்தி அமைச்சர் அனுரக் கருணாதிலக்க தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் நிலைமையால் எரிபொருள் விநியோக கட்டமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விநியோகத்தின் போது சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் விநியோகத்தின் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் அரசாங்கத்தாலும் ஒரு தொகை நிதி செலவழிக்கப்படுகிறது. எரிபொருள் விநியோகத்தின் போது விற்பனை விலையில் ஒரு தொகையை திரைசேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதற்காக மாத்திரம் 57 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. டீசல் ஒரு லிட்டரின் உண்மையான விற்பனை விலை 536 ரூபாவாக காணப்படுகிற நிலையில் 407 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. 121 ரூபாவை அரசாங்கம் இதனூடாக ஏற்றுக்கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதேபோல மேலும் பல விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன. அந்த அடிப்படையில் பெட்ரோல் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களுக்கும் இதன்போது நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற தகவல்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பெட்ரோல் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட சகல எரிபொருட்களுமான விலையின் போதும் ஏற்படும் வட்டத்தை திரைசேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எரிபொருள் விநியோக கட்டமைப்பை தடையின்றி முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் விலை திருத்தப்படுகிறது. எரிபொருள் விநியோக கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவை அமல்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது நிலையில் எரிபொருள் விலையை அதிகரிக்காவிடின் முழு எரிபொருள் விநியோக கட்டமைப்பும் பாதிக்கப்படும். உலக சந்தையின் விலைக்கு அமைவாக எரிபொருள் விலையை தீர்மானிக்கப்படுகிறது. உலக சந்தையில் விலை குறைவடைந்தால் அதன் பயனை பொதுமக்களுக்கு நாங்கள் வழங்குவோம். எரிபொருள் நுகர்வை இயலுமான வகையில் பொதுமக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஓரிரு மாதங்களில் மத்திய கிழக்கு நிலைமை சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதாகத்தான் அவர் சுட்டிக்காட்டிய செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக டாலரின் இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நோக்கமாகவும் இந்த விடயம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது குறிப்பாக நாம் பெருமளவில் எரிபொருள் நுகர்வை குறைத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கியூஆர் முறைமை மற்றும் கோட்டா முறைமை அறிமுகப்படுத்துவதூடாக எரிபொருள் நுகர்வை குறிப்பிடத்தக்க அளவும் குறைக்க முடிந்த போதிலும் அது இன்னும் நாட்டின் தேவைக்கான மட்டத்துக்கு வரவில்லை என்பதாகத்தான் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தற்போது உலக சந்தையில் எரிபொருள் விலை பெருமளவில் அதிகரித்துள்ளமையினால் இந்த பெருமையிலான அந்நிய செலாவணி நாட்டை விட்டு வெளியேறி செல்லும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதனை ஒப்பீட்டு ரீதியாக பார்த்தால் எரிபொருளுக்காக அந்நிய செலாவணியாக ஜனவரி மாதத்தில் 186 மில்லியன் டாலர்களும் பிப்ரவரி மாதத்தில் 97 மில்லியன் டாலர்களும் மே மாதம் ஆகும்போது 524 மில்லியன் டாலர்களும் செலவிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நிலைமையை மேலும் தாங்கிக் கொள்வது கடினமாகும். இதனால் ஒரு நாடாக நாம் நமது எரிபொருள் நுகர்வில் ஏதேனும் ஒரு வழியில் குறைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இவ்வாறு நாட்டில் இருந்து வெளியேறி செல்லும் டாலரின் அளவை குறைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது எதிர்காலத்தில் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு வழிவகுப்பது மாத்திரமல்ல அதன் ஊடாக ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இதன் காரணமாக எதிர்காலத்தில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் டிஜிட்டல் அமைச்சும் இணைந்து தற்போது நடைமுறையில் உள்ள கியூஆர் முறையை மேலும் கடுமையாக அமல்படுத்துவது நடவடிக்கை எடுக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் அங்கு சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். அதேபோல இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனின் தலைவரும் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பல விடயங்களை சுட்டிக்காட்டினார். கோட்டா முறைமை இனிமேல் கடுமையாக அமல்படுத்தப்படும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. எரிபொருள் விநியோகத்துக்காக தற்போது அமலில் உள்ள கோட்டா அதாவது கியூஆர் முறைமையை இனிவரும் காலங்களில் கடுமையாக செயற்படுத்தப்படும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. கோட்டா முறைமையை அமுல்படுத்தாத எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான சலுகை கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் எஸ் ராஜகருணா தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்தார். அவர் மேலும் அங்கு உரையாற்றும் போதும் உலகளாவிய எரிபொருள் விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி சூழ்நிலையில் எரிபொருள் நுகர்வை ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொருளாதாரத்துக்கு ஏற்படும் தாக்கத்தை ஓரளவு குறைத்துக் கொள்ள முடியும். மத்திய கிழக்கில் போர் சூழல் தீவிரமடைந்த பின்னணியில் இந்த நடவடிக்கைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லுகிறது. இதன் தாக்கத்தை ஓரளவுக்கு குறைத்துக் கொள்ள முடியும். மத்திய கிழக்கில் போர் சூழல் தீவிரமடைந்துள்ள பின்னணியில் பெருமளவில் எரிபொருள் நுகர்வை குறைத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. தற்போதுள்ள கோட்டா முறை மற்றும் கோட்டா பங்கீட்டு முறைமை அறிமுகப்படுத்தியதன் மூலம் கணிசமான அளவில் எரிபொருள் நுகர்வை குறைத்துக் கொள்ள முடிந்த போதிலும் அது இன்னும் நாட்டின் தேவைக்கு உரிய மட்டத்துக்கு வரவில்லை என்பதை நாம் அறிவோம். தற்போது உலக சந்தையில் எரிபொருள் விலை பெருமளவில் அதிகரித்த நிலையில் பெருமளவிலான வெளிநாட்டு நாணயம் நாட்டை விட்டு வெளியேறிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதத்தில் 186 மில்லியனாகவும் பிப்ரவரி மாதத்தில் 92 மில்லியனாகவும் இருந்த எரிபொருளுக்கான வெளிநாட்டு நாணய செலவினம் மே மாதம் ஆகும்போது 524 மில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது. எனவே இந்த நிலைமையை மேலும் தாங்கிக் கொள்வது கடினம். இதனால் ஒரு நாடு என்ற ரீதியில் நாம் எமது எரிபொருள் நுகர்வை ஏதேனும் ஒரு வழியில் குறைப்பது குறித்து நிச்சயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாட்டை விட்டு வெளியேறும் டாலரின் அளவை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது ஒருபுறம் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கு வழிவகுப்பதோடு மாத்திரமன்றி அதன் மூலம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டியிருப்பதற்கான விடவே எதிர்காலத்தில் இலங்கை கனிய பொருள் எண்ணெய் கூட்டுத்தாபனம் டிஜிட்டல் அமைச்சு இணைந்து தற்போது நடைமுறையில் உள்ள கோட்டா முறைமை இதைவிட சற்று கடுமையாக முறையில் செயல்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் எரிபொருள் நுகர்வை ஏதேனும் ஒரு வழியில் குறைத்து பொருளாதாரத்துக்கு அதனால் ஏற்படும் தாக்கத்தை ஓரளவுக்கு தணித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் நேற்று அவர் தெரிவித்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடைய விநியோக பிரிவினூடாக கிட்டத்தட்ட 4 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக நாளாந்தம் எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. எனவே அதனை டிஜிட்டல் மயப்படுத்துகின்ற செயற்பாடும் நேற்று தினம் இடம்பெற்றது. எனவே இந்த இன்வாய்ஸ் செயற்பாடுகளை டிஜிட்டல் மயப்படுத்தி அதனூடாக எரிபொருள் தொடர்பான அந்த நேர்த்தியான கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுனூடாக இந்த எரிபொருள் கொள்வனவாளர்களுக்கும் விநியோகர்களுக்கும் இடையிலான அந்த உறவை மேம்படுத்துவதும் அதே போல இதற்கான செலவினங்களை கட்டுப்படுத்துவதும் முக்கியமாக நோக்கமாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த வகையில் இந்த இனிவரும் காலங்களில் எரிபொருள் விநியோகமானது QR முறையின் அடிப்படையில் கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். எனவே டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு இதற்கான மேற்பார் நடவடிக்கை மேற்கொள்ளும். எனவே QR முறைமைக்கு இணங்க எரிபொருள் விநியோகிக்காதவர்களுக்கு அந்த விநியோகர்களுக்கு நாங்கள் வழங்கப்படுகின்ற அந்த இன்சென்டிவ் என்று சொல்லப்படுகின்ற தொகையை நாங்கள் ரத்து செய்வோம் என்பதாகவும் நேற்று தினம் எஸ் ரணராஜா அவர்கள் சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம் எரிபொருள் விலை அதிகரிப்பானது மேற்கொள்ளப்படுகிற பிரதானமான காரணம் ஒன்று டொலரின் அளவை நாங்கள் வெளியில் செல்வதை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும். மறுபுறம் ஏற்கனவே திரைசேரி ஒரு தொகையை எரிபொருளுக்கான ஒரு தொகையை அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. எனவே அதன் விலை தொடர்பான விடயத்தில் அரசாங்கம் ஒரு தொகையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மறுபுறம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதே போல ஏனைய எரிபொருள் விநியோக நிறுவனங்களும் இந்த நட்டத்தினோடுதான் இந்த எரிபொருளை விநியோகித்து வருகின்ற சூழலில் தொடர்ச்சியாக அதனை பேணினால் அவர்களுடைய விநியோகம் பாதிக்கப்படும். எனவே அது ஒட்டுமொத்தமாக எரிபொருள் விநியோகத்தை தாக்கத்தை ஏற்படுத்தினால் இப்போது நாங்கள் எரிபொருளுக்கான விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக நேற்று தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அமைச்சர் அனுராக் கர்ணாதிலகம் அதே போல பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் எஸ் ரணராஜா அவர்களும் இணைந்து தெரிவித்த தகவல்கள் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மற்றொரு முக்கியமான செய்தி இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி இவ்வாறு இருக்கிறது. தொடர்ந்தும் நட்டத்தை தாங்க முடியாது, எரிபொருள் பாவனையை உடனடியாக குறையுங்கள், பெட்ரோலிய கூடுதாவணம் அவசர கோரிக்கை என்பதாகவும் ஒரு செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்படும் போதிலும் இன்னும் ஒவ்வொரு எரிபொருள் லீட்டரிலும் இருந்து அரசாங்கமும் இலங்கை பெட்ரோலிய கூடுதாவணமும் பெரும் நட்டத்தை எதிர்நோக்குவதாகவும் இவ்வாறு தொடர்ந்தும் இந்த நட்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ள இலங்கை பெட்ரோலிய கூடுதாவணத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா எரிபொருள் பாவனையை மக்கள் முடிந்தளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் நேற்று தினம் கோரிக்கொண்டு முன்வைத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே எரிபொருள் பயன்பாட்டை மக்கள் குறைத்துக் கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது கவனம் எழுதலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் அதற்கான செய்தி ஒன்று வருகிறது. வறுமையை ஒழிக்கும் பிரஜாசக்தி தேசிய திட்டம் இன்று அங்குரார்ப்பணம், 1000 கிராமங்களில் பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடி பங்களிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. கிராமப்புற மக்களின் வறுமையை ஒழிப்பதை நோக்காக கொண்ட பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டம் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரவிருக்கிறது. இத்திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்வு இன்று செவ்வாய்க்கிழமை கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவளித்தல் அமைச்சர் கலாநிதி உபாலி பண்டிலகே தலைமையில் நடைபெறவிருக்கிறது. கம்பஹா மாவட்டத்தின் பிரதான கிராமங்களில் உண்டான பின்னவிளை இந்நிகழ்வு இடம்பெறுகிறது. இத்திட்டத்திற்கென 25,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தி சார்பிலான பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரங்களின் வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிக்கும் அபிவிருத்தி திட்டங்களை அடையாளம் கண்டு இந்த தேசிய திட்டம் கிராமங்கள் தோறும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்நிதியை கொண்டு பிரதேச செயலகங்களில் 3 முதல் 5 திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். சமூக அபிவிருத்தி மன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஆதரவு நிறுவனங்களின் பங்கேற்போடு இத்தேசிய திட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் HMMUP ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். குளங்களை புனரமைத்தல், வடிகான்களை சீரமைத்தல், அதேபோல இன்னும் பல முக்கியமான நடவடிக்கைகளும் இதன்போது மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே விவசாய நீர் வழங்கு பொருட்கள் கைத்தொழில் பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பு மற்றும் கிராம வட்டங்களில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் உள்ளிட்ட நிதியுதவிகள் என்பவையும் இதன் முதற்கட்டமாக பெற்றுக் கொடுக்கப்படவிருக்கின்றன. இது தவிர வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கிராமங்களின் தொழில் முயற்சிகளுக்கும் பிரஜாசக்தி திட்டம் உதவவிருக்கிறது. பனை உற்பத்தி, நெல் காய வைக்கும் தளம், கருவாடுகளை பதிலிடுவதற்கான தளம் உள்ளிட்ட சகல வகையான கிராமிய தொழில் முயற்சிகளும் இத்திட்டம் உதவும். குறிப்பாக கிராமங்களில் எதிர்நோக்கப்படும் போக்குவரத்து பிரச்சினை மற்றும் சந்தை வாய்ப்பு விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படவும் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதற்காக விளைவை பிரஜாசக்தி என்பது பொருளாதாரத்துக்கு கிராம மட்டத்திலிருந்தான ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கான நோக்கை கொண்ட ஒரு முக்கியமான வேலைத்திட்டம். அதை இன்றைய தினம் தேசிய வேலைத்திட்டமாக அங்குரார்பேசும் நிகழ்வு அமைச்சர் ரூபாலி பணிநிலைய தலைமையில் இடம்பெறவிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதான செய்திகளாக இருப்பதை பார்க்கலாம். மேலும் பல செய்திகளை பார்ப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கின்றோம். தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, சமூர்த்தி ஆரோக்கிய மையங்களூடாக வறிய குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகள் என்பது செய்தி. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமூர்த்தி ஆரோக்கியமான உணவு மையங்கள் நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் ரூபாலி பண்ணலகி தெரிவித்திருக்கின்றார். சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டமானது கிராமப்புற வறுமை ஒழிப்பு மற்றும் சிறு நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கு உதவுவதை முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் உள்ள 51வது சமூர்த்தி ஆரோக்கியமான உணவு மையம் அண்மையில் மாத்தளை மாவட்டத்தில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்குள் நிர்ணயிக்கப்பட்ட 100 நிலையங்கள் என்ற இலக்கை அடைவதற்காக ஏனைய மையங்களை அமைக்கும் பணிகள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, தினகரன் பத்திரிகையிலிருந்து. பாதி அளவில் கைவிடப்பட்ட மலையக வீடுகளை பூரணப்படுத்த ₹600 கோடி, தரமற்ற வீடுகளை நிர்மாணித்தமைக்கு விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மலையக பகுதிகளில் பகுதி அளவில் கைவிடப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டங்கள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட உள்ளன. கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த திட்டங்கள் பகுதியளவில் கைவிடப்பட்டும் இன்னும் சில தரமற்றவையாக உள்ளன. இவ்வேலை திட்டங்களை பூரணமாக முடிப்பதற்கு ₹600 கோடி ஒதுக்கியுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கான வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்தார். இதற்கான நிதி 2025 பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார். அமைச்சர் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மலையகத்தில் கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் அவசரமாக கட்டப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்ட வீடுகள் வசிப்பதற்கு தகுதியற்றவையாக காணப்படுவதாக மக்கள் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதேவேளை இன்னும் சில வீடுகள் கட்டப்பட்ட நிலையில் பகுதியளவில் கைவிடப்பட்டுள்ளன. இவற்றை முழுமையாக கட்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஓரிரு மாதங்களுக்கு இவ்வீடுகள் உரியவரிடம் கையளிக்கப்படும். நாட்டில் கடந்த 2022 ஆண்டு நிலவிய அத்தியாவசிய பொருட்கள், மருந்து மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு போன்றதொரு நிலைமை மீண்டும் ஏற்படும் என எதிர்க்கட்சியில் பகற்கனவு காண்டார்கள். எனவே மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவர் என எதிர்பார்த்தார்கள். ஆனால் விலை ஏற்றம் இருந்தாலும் இந்த நிலையில் தட்டுப்பாடின்றி மக்கள் இன்று பொருட்களை பெறுகின்றார்கள். கடந்த கால உலகளாவிய நெருக்கடிகளால் ₹350 வரை உயர்ந்திருந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு தற்போது ₹320 வரை வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் முறையான அணுகுமுறையும் பொருளாதார திட்டமுமே இதற்கு காரணம். இதன் மூலம் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு எதிர்க்கட்சியினர் பகற்கனவு பலத்த பேரிடியாக மாறியிருக்கிறது. வரலாற்றில் முதல் முறையாக வெளிநாட்டு கடன்களின்றி நாட்டின் சொந்த நிதியை பயன்படுத்தி ரம்புக்கணை கலேவில் அதிவேக நெடுஞ்சாலை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் தனிநபர் வருமானமும் 5000 அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையேற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் டீசலுக்கு ₹100 பெட்ரோலுக்கு ₹20 அரசாங்கம் மானியமாக வழங்கி வருகிறது. பாராளுமன்றத்திலும் வெளியேயும் கூக்குரலிட்டு சத்தமிடுபவர்கள் அனைவரும் கடந்த காலத்தில் ஊழல் மற்றும் கொள்ளைகளில் ஈடுபட்டு நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்பவர் அவர் அணையப்போகும் விளக்கு பிரகாசமாக எரிவதை போல சிறைக்கு செல்லவிருக்கும் இவர்களது சத்தம் விரைவில் அடங்கிவிடும். கடந்த காலத்தில் ஆட்சியை பிடிக்கவும் தக்கவைக்கவும் அரசியல்வாதிகள் பயன்படுத்திய இனவாதம் இன்று இலங்கையில் முற்றிலும் காலாவதியாகிவிட்டது. தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் இனவாதத்துக்கு எதிராகவே தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார் என்பதாகவும் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் மற்றொரு முக்கியமான செய்தி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற அந்த விபத்து தொடர்பான செய்திதான் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு, மீகொட தானசாலையில் வாகனம் விபத்து, 6 பலி, 7 பேர் காயம், அன்னதானம் பெற வரிசையில் காத்திருந்த போது சோகம், கைதான வாகன சாரதிக்கு விளக்கமறியல் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. அதேபோல இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு, தானசாலையில் நடந்த அனர்த்தம், ஜீப் மோதியதில் 6 பலி, 7 பேர் படுகாயம், மது போதையில் கைதான சாரதிக்கு விளக்கமறியல் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் அதற்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினம் திவ இன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிருக்கிறது. ஜீவித்த ஹயாக் மறு துருளற்ற யவா தவத் ஹதாக் ரோகல் கத்த கல பீமத் ரியதுருக்கு கல மகா அபராதைய மீகொடின் அசுனு வியோகி அலி நோஹெசேவா அத்தர மகதித் தேதனுக் ஹப்பலாவலு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே இந்த 6 பேரை பலியெடுத்து 7 பேரை காயத்தை உட்படுத்திய அந்த ஜீப் வண்டியினுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு விளக்கமில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நபர் அந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற போது மேலும் இருவரையும் மோதி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே
இவருக்கு எதிராக இப்போது பல்வேறு கோணங்களின் கீழ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு 10 குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மனித படுகொலை உள்ளிட்ட 10 குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த தடாஸ்கான சப்தியாக் ஆவா பிம வெட்டுனு அய வேதனாவின் கேகேசுவா தன்சல் போலிமி சிட்டி தீவு கலாகத் புத்கலை குக்கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பட விபத்தலை பெற்றிருக்கிறது. குறிப்பாக திடீரென ஒரு சத்தம் கேட்டது, கீழே விழுந்தவர்கள் வழியில் துடித்தார்கள், எனவே அந்த என்பதாக அதை நேரில் பார்த்த ஒரு நபர் அதற்கு வாக்குமூலம் வழங்கிய விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல சொஹிரோ திதினிகுத் எக்கம பவுலே ஹத்தினிகுத் மேகிய யாத்திரை என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த சம்பவத்தில் இரு சகோதரர்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வரும் பலியாகியிருப்பதாக அதேவேளை இந்த கபரக வாகனத்தினுடைய சாரதியை உரிமையாளரையும் கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதேவேளை இதை லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்பும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். ரொட்டி தன்சலட்ட மாரயா கடாவதி ஹயாக் பிலிகத் கேப்ரியாட லைசத் நே என்பதாக ஒரு தலைப்பு இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இந்த கேப்ரக வாகன விபத்தில் சிக்கொண்டிருந்த அல்லது விபத்தை ஏற்படுத்திய அந்த சாரதிக்கு லைசன்ஸ் இல்லை என்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று லங்காதி பத்திரிகையில் வந்திருக்கிறது. சோதனா தாயாய் மினிமெரும் சோதனா என்பதாகவும் அந்த செய்திக்கு லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். எனவே அந்த செய்தி குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கும் நேரம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தன்சல் வரிசையில் இருந்த மக்கள் மீது மோதிய கேப் வாகனம் கோர விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு 7 படுகாயம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு மீகொட பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வெசாக் தன்சல் வரிசையில் இருந்த பொதுமக்கள் மீது அதிவேகமாக வந்த கேப்ரக வாகனம் ஒன்று மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 மற்றும் 15 வயது சிறுமி உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 1 வயது சிறு குழந்தை உட்பட 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஓமாகம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அபிசாவிலிருந்து கொழும்பு நோக்கி ஹைலெவல் வீதியில் அதிவேகமாக பயணித்த கேப்ரக வாகனம் ஒன்று முந்திச் செல்ல முற்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்து மீகோட சந்திக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் தன்சல் வரிசையில் நின்றிருந்த மக்கள் கூட்டத்தில் மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விபத்தின் போது தன்சல் வரிசையில் நின்றிருந்த 13 பேர் கேப்ரக வாகனத்தில் மோதி காயமடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த விபத்தில் படுகாயமடைந்த 15 முதல் 56 வயது கிடைப்பட்ட 3 பெண்களும் 35 முதல் 38 வயது கிடைப்பட்ட 3 ஆண்களும் ஓமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதே உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். உயிரிழந்தவர்களில் பிளியந்தலை வேவல பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகள் மற்றும் மருமகன் ஆகியோரும் அடங்குவர். 56 வயதுடைய பிபி இந்திராணி, அவரது மகளான 35 வயதுடைய நிஷா நிரக்ஷணம், ராணுவத்தில் கடமையாற்றும் மருமகனான 38 வயதுடைய லசித பிரியங்கர நாணயக்கார் ஆகியோரை இவ்வாறு சம்பவத்தில் உயர்ந்திருக்கிறார்கள். இவர்களோடு இந்திராணியின் சகோதரரின் மகளான 10 தரத்தில் கல்வி பயிலும் 15 வயதுடைய மலேசா சசரணி என்ற சிறுமியும் விபத்தில் பலியாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனைய இருவரும் அவிசாவிலை மற்றும் ஹங்குவள்ள பகுதிகளைச் சேர்ந்த

பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் உட்பட 7 பேர் ஓமாகம ஆதார வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். விபத்தை ஏற்படுத்திய சாரதி வாகனத்தை நிறுத்தாது கொழும்பு நோக்கி தப்பியோடியுள்ளார். எனினும் கொடகம சந்தியில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகர்கள் கப்ரக வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று மடக்கி பிடித்து சாரதியை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர் பிளியந்தலை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என்பதோடு விபத்து ஏற்படும் போது அவர் மதுபோதிருந்ததை போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அத்துடன் விபத்து நடந்த நேரத்தில் அவரிடம் சாரதி அனுமதி பத்திரம் இருக்கவில்லை எனவும் வாகனத்தின் வருமான வரி அனுமதி பத்திரம் காலாவதியாக இருந்தமையும் தெரிய வந்திருக்கிறது. விபத்து தொடர்பில் கருத்தெரிவித்த போக்குவரத்து பிரிவு பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக்க சேனாதீரன் இந்த விபத்தை ஏற்படுத்திய சாரதி கடும் மதுபோதையில் சுயநினைவின்றி இருந்திருக்கின்றார். ஆரம்பத்தில் மக்கள் மீது மோதிய போதே வாகனத்தை நிறுத்தியிருந்தால் இந்த மரணங்களை தவிர்த்திருக்கலாம். சாரதி வேண்டுமென்றே வாகனத்தை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றிருக்கிறார். இதனால் இவருக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் கொலை குற்றச்சாட்டு உள்ளிட்ட அதிக நடவடிக்கை எடுக்கப்படும். விபத்து நடந்த நேரத்தில் வாகனத்தின் உரிமையாளரும் உள்ளே இருந்திருக்கின்றார். அதன் பின்னர் தப்பியோடியுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நுகையகோட போலீஸ் பிரிவின் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உதவியோடு மீகோட போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இதேவேளை சந்தேக நபரான கப்ரக வண்டியின் சாரதி நேற்று ஹோமாகம நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் 16 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்று நம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய திவைன பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற ஒரு செய்தி, அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. வெளிக்கடைதி வாகன தெகா கொள்ளக்கே சிவ்தனா சிசிடிவி கிங் அல்லா என்பதாக அந்த செய்திக்கு திவைன பத்திரிகை தலைப்பெற்ற காலம். வெளிக்கடை பகுதியில் வைத்து வாகன சாரதியை துன்புறுத்தி அங்கிருந்து பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையிட்டு அதே போல வாகனத்தையும் கொள்ளையிட்டு சென்ற கொள்ளையர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவர்கள் வாகனத்தினுடைய உட்பக்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சாரதியை மிரட்டி பின்புறமாக இருந்து அவருடைய கழுத்தை நிறுத்திக்கொண்டு அந்த வாகனம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பாகத்தான் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. வாகனத்தின் உட்பக்கமாக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவினுடைய காட்சிகளை பெற்றுக்கொண்ட போலீசார் அந்த காட்சிகள் அடிப்படையாக வைத்து சந்தனமொழி தேடி இப்போது நேற்று தினம் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல கடந்த 2 தினங்களில் மாத்திரம் 24 பேர் வாகன விபத்துகளில் பலியாகியிருப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் செய்தி ஒன்று வந்திருக்கிறது. வாகன விபத்துகளில் 2 நாட்களில் 24 பேர் உயிரிழப்பு என்பதாக தினக்குரல் பத்திரிகை கூறுகிறது. நாட்டில் கடந்த 29 மற்றும் 30 ஆகிய இரு தினங்களில் நாட்டில் பல்வேறு பிரதேசங்களில் இடம்பெற்ற 19 வீதி விபத்துகளில் 24 பேர் உயிரிழந்திருப்பதாக வாகன போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WBJ சேனாதீர தெரிவித்திருக்கின்றார். போலீஸ் ஊடகப் பிரிவில் நேற்று இடம்பெற்ற ஊடகத்தில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த மே மாதம் 29 மற்றும் 30 ஆகிய விசாக் தினங்களான 2 நாட்களில் நாட்டில் பல்வேறு இடங்களில் 19 இடங்களில் ஆபத்தான விபத்துகள் இடம்பெற்றன. இவற்றில் 24 பேர் விழுந்திருக்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் 29 பாரிய விபத்துகளும் 96 சிறிய விபத்துகளும் இடம்பெற்றுள்ளன. இவ்வாறாயினும் சேதங்களை ஏற்படுத்திய 19 விபத்துகளும் பதிவாகியிருக்கின்றன. இந்த வீதி விபத்துகளில் சிக்கிய வாகனங்களை எடுத்துக்கொண்டால் 15 மோட்டார் சைக்கிள்கள், 3 முச்சக்கர வண்டிகள், 2 லொரிகள் அணுகுகின்றன. அதேபோன்று 2 தனியார் பேர் ஒரு கப்ரக வாகனம், பல்வேறு வகையான வாகனங்கள் விபத்துகளுடன் தொடர்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இவ்விபத்துகளில் 13 பாதசாரிகளும், 7 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும், மோட்டார் சைக்கிளில் பின்னால் பயணித்த ஒருவரும், 1 மிதிவண்டி ஓட்டுநரும் என மொத்தம் 24 பேர் கடந்த 2 நாட்களில் மாத்திரம் விபத்துகளினூடாக பலியாகியிருப்பதாக நேற்று தினம் போலீஸ் ஊடக பிரிவினுடைய ஊடகத்தின் போது இந்த தகவலும் சுட்டிக்காட்டப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு பரபரப்பான செய்தி நேற்று தினம் வெளியாகிறது. நீதிமன்றத்தின் தொடர்புடைய ஒரு செய்தி. இன்றைய திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. பந்தும்கர் நடுவ யலி எஸ்ஐ மகா அதிகரண யோகியம் ஜேஷ்ட அதிகரணியின் பலராயித்த கராய்
கெலவுனு சோதனா எக்குலா யலி விபாகியட்டை என்பதாக திவைன பத்திரிகை தலைப்பெற்றது காணலாம். எனவே பிணைமுறி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. உயர்நீதிமன்றம் வழங்கிய மேல்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று தினம் நிராகரித்து தள்ளுபடி செய்திருக்கிறது என்பதும் பிரதானமான செய்தியாக பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக செய்தி இடம்பெறுகிறது. ரவி அர்ஜுன மகேந்திரனை விடுவிக்கும் உத்தரவு ரத்து.

பொதுச்சட்டத்தின் கீழ் வழக்கை மீள விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு என்பதாக அந்த செய்திக்கு திவைன பத்திரிகையும் வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி விவகாரம் தொடர்பில் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த வழக்கை விசாரிக்காமல் அவர்களை விடுதலை செய்வதற்கு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அடங்கிய குழாம் பிறப்பித்த உத்தரவு தவறு என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பிணைமுறை மோசடியின் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள மற்றும் பெர்பெச்சுவல் ட்ரெசரிஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை பொது சட்டத்தின் பிரகாரம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் இயலுமை காணப்படுகின்ற நிலையில் வழக்கை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2016 மார்ச் மாதம் இலங்கை மத்திய வங்கியினால் விநியோகிக்கப்பட்ட திரைசேரி பிடைமுறை வளங்களின் போது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக பெர்பெச்சுவல் ட்ரெசரிஸ் லிமிடெட் இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க மற்றும் பலருக்கு எதிராக சட்டமாதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பிரதிவாதிகளை விடுவிப்பதற்கு மேல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு சவால் விடுத்து சட்டமாதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. பிரதமர் நிதியரசர் பிரீத்தி பத்மன் சுரசேனம் மற்றும் நிதியரசர்களான ஸ்ரீரான் குணரத்ன, அச்சல வெங்கம்புலி, அர்ஜுன் உபயசேகர் ஆகியோரின் இணக்கப்பாட்டுடன் நிதியரசர் மஹிந்த சமயவரதவினால் இந்த உத்தரவு நேற்று தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேல் நீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவு இப்போது வலுவிழக்க செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் மீண்டும் அந்த வழக்கை விசாரணை செய்வதற்கான அனுமதியை வழங்கியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் திவா என்ற பத்திரிகை வெளியாக இருக்கின்ற மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். சலே எத்துலு தானமயாக் நிரீஷனேட்டு மகேஷ்டாத் சிஐடியேட்டு எய் சௌக்கிய தத்வே சஹ அணுகுத் அவசதா சுயாபலே என்பதாக இன்று தினம் திவா என்ற பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம். குற்றப்புலனாய் திணைக்களத்தில் பொறுப்பில் இருக்கின்ற தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற முன்னாள் உளவுப் பிரிவினுடைய பிரதானி துவான் சுரேஷ் சலே உள்ளிட்ட சந்தேகநபர்கள் 19 பேரை அவருடைய நிலைமைகள் மற்றும் சுகாதார நிலைமைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசன் நேற்று தினம் குற்றப்புலனாய் திணைக்களத்துக்கு சென்றிருக்கிறார். எனவே இந்த குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயத்தில் பிரதான சந்தேக நபராக கருதப்பட்டு தற்போது அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு விசாரணைக்காக அவர் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக இப்போது ஜனாதிபதி அனுகுமார் விசாரணைக்கவருடைய அவர் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் அனுமதி வழங்கியிருக்கிறார். எனவே அவருடைய உடல்நிலை மற்றும் அவருடைய நிலைமைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக நேற்று தினம் கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசன் அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார். எனவே அதன்போது அவர் உள்ளிட்ட 19 பேரின் நிலைமைகள் தொடர்பாக நேற்று தினம் நீதிபதி கவனம் செலுத்தியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெறுகிறது. குற்றப்பத்திரிகையை தள்ளுபடி செய்க முன்னாள் அமைச்சர் நளினின் மனு ஜூன் 17 விசாரணை மேன்முறை நீதிமன்றம் உத்தரவு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் அலுவலகங்களுக்கு விநியோகிப்பதற்காக சத்தோசம் மூலம் 14,000 கரம் பலகைகளையும் 11,000 சதுரங்க பலகைகளையும் இறக்குமதி செய்து விநியோகத்தின் மூலம் அரசாங்கத்துக்கு 39 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் சட்டமாதிரிமன்ற அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பதிவை தள்ளுபடி செய்ய கோரி சிறுதண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தாக்கல் செய்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதி செய்வதற்காக ஜூன் 17 தேதி அதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறை நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதான செய்திகளாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றத்தின் தொடர்புடைய செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஞானசார தீரருக்கு எதிரான வழக்கு 26 விசாரணை என்பதாக தலைப்பிடப்படுகிறது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகோடாத்தி ஞானசார தேரர் இஸ்லாம் மத உணர்வுகளை புண்படுத்தும் வார்த்தை பிரயோகங்களை செய்தமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டு சட்டம அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னரான மாநாட்டுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த முன்னாயத்தங்கள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டதை அடுத்து வழக்கு எதிர்வரும் 26 தேதி மீண்டும் விசாரணை கலைக்க கொழும்பு நீதிமன்ற நீதிபதி புத்திக ஸ்ரீ ராகல உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினகரன் மற்றும் வீரகேசரி பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதன்படி எதிர்வரும் 26 தேதி குறித்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஞானசார தேரருக்கு எதிரான சாட்சி விசாரணைகளை ஆரம்பிப்பது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டு திகதிகள் குறைக்கப்படும் என நீதிபதி திறந்த மன்றில் அறிவித்தார். நேற்று தினம் மத உணர்வுகளை புண்படுத்தியமை தொடர்பிலான தண்டனை கோவை சட்டத்தின் 296 அத்தியாயத்தின் கீழ் சட்டம் அதிபர் தாக்கல் செய்துள்ள வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதன்போது கலகடாத்தி ஞானசார தேரர் மன்றில் ஆஜரானார். முதல் சாட்சியாளருக்கு நீதிமன்றால் அறிவித்தல் விடுக்க அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவரும் நீதிமன்றில் ஆஜராக இருந்ததோடு அவருக்காக சட்டத்தரணி சிராஸ் நூர்தீன் நீதிமன்றில் பிரசன்னமாக இருந்தார். வழக்கு தொடர சட்டம் அதிபர் சார்பாக அரசு சட்டவாதி கவிந்து செனவிரத்ன நீதிமன்றில் ஆஜராக இருந்தார். இந்நிலையில் வழக்குக்கு முரணான ஆயத்தங்கள் மன்னிக்கவும் இதேவேளை வழக்குக்கு முன்னரான ஆயத்தங்கள் தொடர்பில் நீதிபதி புத்திக ஸ்ரீராகல் ஆராய்ந்தார். இதன்போது வழக்குக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் பூர்த்தியாக இருப்பதை அவதானித்த நீதிபதி அதன்படி வழக்கு முன்னைய மாநாட்டை நிறைவு செய்வதாக அறிவித்து வழக்கு விசாரணைக்காக திகதியிட 26 திகதி மீள அழைப்பதாகவும் நேற்று தினம் அறிவுறுத்தல் விடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்த இன்றைய தினம் மற்றொரு செய்தி தமிழன் பத்திரிகையில் வெலே சுதாவின் மரண தண்டனை உயர்நீதிமன்றத்தால் உறுதியானது மேன்முறையீடு தள்ளுபடி என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இடம்பெற்றிருக்கிறது. வீரகேச இன்றைய தமிழன் பத்திரிகையில் ஹெரோயின் கடத்தல் குற்றத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்காரரான கம்பொல விதானராகிய சரத் சமந்தகுமார என்ற வெலே சுதா தாக்கல் செய்த மேன்முறையீட்டை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததோடு மேல் நீதிமன்றத்தால் பிரதிவாதிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையும் உறுதி செய்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் மேன்முறையீட்டின் சமர்ப்பணத்தை பரிசீலித்த பின்னர் நீதியரசர்கள் மகிந்த சமயவர்தன அர்ஜுன் உபயசேகர் மற்றும் சோபித்த ராஜகுருணா ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்றத்தின் 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 2008 ஆண்டில் கல்கிசே பகுதியில் 7.05 கிராம் ஹெரோயினை வைத்திருந்த மற்றும் கடத்திய குற்றத்துக்காக
தண்டிக்கப்பட்ட வெலேசுதாவுக்கு 2015 அக்டோபர் 14 தேதி அன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. அப்போதைய மேல் நீதிமன்ற நீதிபதியும் தற்போதைய பிரதம நீதியரசருமான பிரீத்தி பத்மன் சுரசேனவினால் தண்டனை விதிக்கப்பட்டது. வெலேசுதா ஆரம்பத்தில் தன்னிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் மேன்முறையீட்டை தாக்கல் செய்தார். அது மேன்முறை நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன்படி மேல் நீதிமன்றம் மற்றும் மேல் முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை ரத்து செய்ய கோரியும் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் தன்னை விடுவிக்க கோரியும் வெலேசுதா உயர்நீதிமன்றத்தில் மனு மேன்முறை செய்திருந்தார். நேற்று உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முறையீடாளர் வெலேசுதா சார்பில் ஜனாதிபதி கபில வைத்தியரத்ன அவர்கள் வாதங்களை முன்வைத்திருந்தார். எனவே சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான மேலே சொலிசிதனால் லக்மாலி கருணாநாயக மேன்முறையீட்டுக்கு எதிராக வாதங்களை முன்வைத்தார். இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் அவருடைய மேன்முறையீட்டை நிராகரித்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது. கள வெலேசுதாவுக்கு வழங்கப்பட்ட அந்த மரண தண்டனை இப்போது அமலுக்கு வருகிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக சுற்றுலா விசாவில் நிதி மோசடி ஒளிந்திருந்த துபாய் சுத்தா கைது என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். சுற்றுலா விசாவை பயன்படுத்தி இலங்கையர்களை துபாய் மற்றும் மோல்டோவா ஆகிய நாடுகளுக்கு சட்டவிரோதமான முறையில் வேலைவாய்ப்புக்காக அனுப்பி வைத்த குற்றச்சாட்டின் கீழ் துபாய் சுத்தா எனப்படும் ரந்தடிகே நிஷாங்க பிரதேஷ் என்பவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இயக்கத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் குழுவினரால் நேற்று கடுவளை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். துபாய் நாட்டில் வேலை பெற்றுத்தருவதாக கூறி கிரிவுள்ள பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரிடமிருந்தும் 7 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்குறுதி அளித்தபடி வேலைவாய்ப்பினை வழங்காது மோசடி செய்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இயக்கத்தில் செய்யப்பட்ட உத்தியோகபூர்வ முறைப்பாடு கமைவாக இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்ற விவகாரங்களும் பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்தி தொடர்கிறது. நிலையில் அண்மையில் இவர் நாட்டுக்கு வந்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்தே இவரை கைது செய்யும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டன. துபாய் சுத்தா எனப்படும் நிஷாங்க பிரதேசமான இவர் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஒருவரும் ஆவார். இறுதியாக கிரியுள்ள பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்தும் 7 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்குறுதி அளித்து வேலைவாய்ப்பை வழங்க தவறியதாக எதிராக முறைப்பாடு செய்யப்பட்ட விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியும் முக்கியத்துவம் பெறுகிறது. சட்டத்துக்கு அஞ்சியே பெசில் வெளிநாட்டு தப்பிச் சென்றார், சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. அரசு நிதியை மோசடி செய்ததற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகள் எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில்தான் பெசில் ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று திங்கள் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் பாதாள குழுக்களுக்கும் போதைப்பொருள் ஒழிப்புக்கும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் ஈடுபட்டு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச போலீசின் உதவி பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சிவப்பு விடியானை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பலர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் மேலும் பலர் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள். அதேபோல் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்தவாறு இலங்கையில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசு நிதியை மோசடி செய்ததற்காக எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில் தான் பெசில் ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். இவருக்கு எதிராக மாத்தறை நீதிமன்றமும் கொழும்பு கோட்டை நீதிமன்றமும் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. பெசில் ராஜபக்சே அரசு நிதியை மோசடி செய்யவில்லையாயின் அவர் நீதிமன்றில் முன்னிலையாகி தனது தரப்பு நியாயத்தை நிரூபித்திருக்கலாம். இவர்கள் கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு எவ்வாறு செயற்பட்டார் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். பெசில் ராஜபக்சே இன்னும் எவ்வளவு நாட்கள் வெளிநாட்டில் தங்கியிருப்பார் என்பதை நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் வெகு விரைவில் எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. கோடிக்கணக்கான பணத்தோடு வவுனியா வர்த்தகர் தலைமறைவு, சிங்கப்பூர் சென்றிருப்பதாகவும் தகவல் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. வவுனியாவில் 10 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட பணத்துடன் வர்த்தகர் ஒருவர் குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வவுனியா குட்செட் வீதி அம்மா பகவான் உள்ளுகையில் வசித்து வந்த கௌரி ஜுவலர்ஸ் எனும் பெயரில் நகைகளை நடத்தி வந்த வர்த்தகர் 10 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட பணத்தை பல வர்த்தகர்களிடம் கடனாக பெற்றுக் கொண்டு குடும்பத்தோடு நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த
சமுத்திரபில் பாதிக்கப்பட்ட நகைக்கொடை உரிமையாளர் ஒருவர் கொழும்பு குற்றப்படாய் பிரிவில் முறைப்பாடு செய்திருக்கிறார். இளைய தம்பி சுகுமார் என்ற 41 வயதுடைய நபரை தனது மனைவி மற்றும் பிள்ளைகளோடு சிங்கப்பூர் தப்பிச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக வவுனியாவில் பல நகைக்கடைகளுக்கு நகைகளை விநியோகம் செய்து வந்திருக்கிறோரு நகைக்கடைகளோடு கொழுக்கல் வாங்கல் செயற்பாடு ஈடுபட்டு வந்திருக்கிறார். இவர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் குற்றப்படாய் பிரிவுக்கோ அல்லது 077-410-182 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகை வந்திருக்கிறது. மக்கள் இந்த விடயம் குறித்தும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. மூளை காய்ச்சலால் 237 பேர் பாதிப்பும் நாடு பூராகவும் ஒழிப்பு திட்டங்கள் என்பதாக இன்று தினம் தினகரன் பத்திரிகை தொடர்பான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மெனின்ஜைடிஸ் என்று சொல்லப்படுகின்ற வைரஸ் மூளை காய்ச்சல் தொற்றுக்குள்ளானதாக சந்தேகப்படும் 237 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதனால் இந்நோயை தடுப்பதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் செலுத்தியுள்ள சுகாதார அமைச்சு சுத்தமான குடிநீரை பயன்படுத்துமாறும் இயலுமானவரை கொதித்தாறி நீரை அருந்துமாறும் பொதுமக்களை அறிவுறுத்தி இருக்கின்றது. எனவே இதொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சுகாதார விசேட மருத்துவ நிபுணர் துஷானி தாபரே தற்போது பதிவாகும் நோயாளர்களில் பெரும்பாலானோர் வைரஸ் தொற்று காரணமாக ஏற்படும் மெனின்ஜைடிஸ் நோயாளர்கள் ஆவர். இந்த நோய் தொற்று முதன் முதலில் April 15 மாத்தறை மாவட்டத்தின் தெனியாய் பகுதியில் கண்டறியப்பட்டது. பின்னர் ரிகில்ல கஸ்கட கண்டி பதுல்லி வெளிமடை மற்றும் தியத்லாவை ஆகிய பகுதிகளிலும் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள். பதிவாகிய நோயாளிகள் பெரும்பாலான பாடசாலை மாணவர்கள் ஆவர். நேற்று முன்தின மாலை நிலவரப்படி 59 நோயாளர்கள் மாத்திரம் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இனி அனைவரும் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியிருக்கிறார்கள். காய்ச்சல் தலைவலி மற்றும் வாந்தி ஆகிய அறிகுறிகள் இதற்கான அறிகுறிகளாக இருக்கிறது. பொதுவாக மெனின்ஜைடிஸ் வைரஸ் தொற்று நோயிலிருந்து சில நாட்களுக்குள் குணமடைந்து விடலாம். இந்நிலைமை தொடர்பான விசாரணைகள் மற்றும் கட்டுப்பாடு நடவடிக்கைகளுக்காக விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று இடம்பெற்ற ஊடக அறிப்பில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டதும் இங்கே நாங்கள் தெரிவிக்க வேண்டும். அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி ஒன்று, அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் இத்தொடர்பான இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தினகரன் பத்திரிகையில் எபோலா வைரஸ் மூளை காய்ச்சல் கட்டுப்படுத்த கடுமையான விதிமுறைகள் சுகாதார அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தியை முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இன்று தினம் தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, எபோலா அபாயத்தை எதிர்கொள்ள தயார் சுகாதார நிபுணர் டாக்டர் துஷானி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. எபோலா வைரஸோடு தொடர்புடைய அபாயங்களை எதிர்கொள்வதற்கு இலங்கை தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக சமூக சுகாதார நிபுணர் டாக்டர் துஷானி தாபரே தெரிவித்திருக்கின்றார். எபோலா வைரஸ் தொடர்பான தற்போது நிலவரம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன்போது உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலுக்காக சுகாதார அமைச்சகம் தேவையான ஆயத்த திட்டங்களையும் பயிற்சி மேற்கொண்டிருப்பதாகப்படி எபோலா நோய் பரவல் பதிவாகியுள்ள கொங்கோ உகண்டா போன்ற நாடுகளிலிருந்தும் இலங்கைக்கு வரும் மக்களுக்காக ஒரு சிறப்பு கண்காணிப்பு செயல்முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. விமான நிலையம் மற்றும் துறைமுகம் வழியாக வரும் பயணிகளை சுகாதார அமைச்சகத்திடம் தனிமைப்படுத்தல் பிரிவு கண்காணித்து வருவதாகவும் சந்தேகத்துக்கிடமான அறிகுறிகளோடு உள்ள நபர்கள் குறித்தும் தகவல்களை உடனடியாக தொற்றுநோயியல் பிரிவுக்கு தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் எபோலா தொற்று இருப்பதாக சந்தேகப்படும் நோயாளிகளை ஏற்றுக்கொள்வதற்கும் தேவையான சிகிச்சை மற்றும் கட்டுப்பாடு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கும் தேசிய தொற்றுநோய் நிறுவனம் வைத்தியசாலையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சிறப்பு மருத்துவர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில், தொடரும் பருவமழையால் டெங்கு சிக்கன்குனியா மருத்துவரை நாடுவதை அலட்சியப்படுத்த வேண்டாம் என்பதாக அறிவுறுத்தப்படுகிறது. நாட்டிலும் பருவமழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. 2 நாட்களுக்கு மேலாக தடிமன் மற்றும் காய்ச்சல் நீடித்தால் மருத்துவ ஆலோசனையை பெற்று பொருத்தமான இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு விசேட மருத்துவர் மகேஷ் விஜயவர்தன பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு ஏற்கனவே 1000+ டெங்கு நோயாளிகள் பதிவாகியிருப்பதாகவும் இதில் மேல் மாகாணம் குறிப்பாக பல கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலேயே அதிக அளவில் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் கடந்த சில வருடங்களாக குறைவடைந்திருந்த சிக்கன்குனியா தொற்றுகளும் தற்போது மீண்டும் அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். டெங்கு மற்றும் சிக்கன்குனியா ஆகிய இரண்டுமே ஏடிஸ் என்று சொல்லப்படுகிற நுழைமுகம் மூலம் பரவுகின்றன. காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, மூட்டு வலி மற்றும் தோளில் ஏற்படும் தடிப்புகள் போன்ற அறிகுறிகளோடு இவை ஆரம்பிப்பதால் ஆரம்ப கட்டத்திலேயே நோயை கண்டறிவது கடினமாக இருக்கிறது. எனவே
டெங்கு தீவிரமடைந்து டெங்கு ரத்தப்போக்கு காய்ச்சலாக மாறினால் அது உயிருக்கு பெரும் ஆபத்தாக முடியும். காய்ச்சல் குறைய தொடங்கும் போதே இந்த நோயாளிகளின் அதிகளவில் சோர்வடைவார்கள். எனவே கடுமையான சோர்வு, வயிற்றுவலி மற்றும் கைகள் அல்லது கால்கள் குளிர்ச்சி அடைதல் போன்ற அறிகுறிகளை ஒருபோதும் அலட்சியப்படுத்தக் கூடாது என்றும் அவர் மேலும் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் தொடர்வதை காணலாம். அதே போல தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, எபோலா வைரஸ் மூளை காய்ச்சல் கட்டுப்படுத்த கடுமையான விதிமுறைகள் சுகாதார அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் சர்வதேச நாடுகளில் பரவிவரும் எபோலா வைரஸ் மற்றும் நாட்டில் பரவிவரும் மெனிசைசிஸ் எனப்படும் மூளை காய்ச்சல் நோய்கள் குறித்து சுகாதாரத்துறையினர் தீவிர கவனம் எடுத்து வருவதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் தெரிவித்திருக்கின்றார். இவ்விடயங்கள் தொடர்பில் ஊடகங்கள் கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் பரவிவரும் இந்த மெனிசைசிஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதாரத்துறையினர் தேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கான பொதுமக்களின் பூரண ஒத்துழைப்பும் அரசாங்கம் எதிர்பார்க்கும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகவின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். இன்றைய லங்காதி பத்திரிகை வெளியாகின்ற செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். பலாச்சாந்தைய கல்யாணி நெஹ மெத்திசபா வார்த்தாவ பலா தீரணையா கண்ணவா ராஜ்ய பரிபாலனை அமைத்திகையா என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட மாட்டாது என்பதாகவும் பாராளுமன்றத்தினுடைய அறிக்கையை பார்த்த பிறகு தீர்மானம் எடுக்கப்படும் என்பதாகவும் பொது நிர்வாக அமைச்சர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். பேராசிரியர் சந்தன் அபிரத்ன அவர்கள் லங்காதீப பத்திரிகை நேற்று தினம் தெரிவித்த தகவலை மையப்படுத்தி அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். ஏற்கனவே இந்த மாகாண தேர்தல் ஒத்திவைக்கப்பட போவதற்கான சாதகங்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் மறுதரப்பிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதேபோல எதிர்த்தரப்புக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையில் தான் இப்போது அமைச்சர் நந்தன் அபிரத்ன அவர்கள் தெரிவித்த விவகாரம். மாகாண சபையில் நாங்கள் ஒத்திவைக்கப் போவதில்லை. பாராளுமன்றத்தின் ஊடாக சில குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டு வருகிறது. அந்த அறிக்கை கிடைக்கப் பெற்றவுடன் அடுத்தகட்ட தீர்மானம் எடுக்கப்படும் என்பதாகவும் நேற்று தினம் பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன் அபிரத்ன அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். அதேபோல் இன்றைய தினம் அருண பத்திரிகையில் செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஜனபதி தோரண நீதி வெனசட்ட மகாஜன அதகாஸ் விமசாய் மகா மெத்திவரண பலாஸ்பாலன நீத்தின் சங்சோதனையற்ற என்பதாக அருண பத்திரிகை ஒரு செய்தியினை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். ஜனாதிபதி தெரிவு செய்வதற்கான சட்டம், பாராளுமன்ற தேர்தலுக்கான சட்டம், உள்ளூராட்சி சபைகள் தேர்தலுக்கான சட்டம், மாகாண சபைக்கான சட்டம் ஆகியவற்றை திருத்துவதற்கான பொதுமக்களின் ஆலோசனை பெறுவது தொடர்பாக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழு தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த சட்டங்கள் தொடர்பான நாட்டில் இருக்கின்ற தேர்தல் சட்டங்கள் குறித்தான விடயங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற குழு இன்று கூடி இது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே அந்த ஆராய்வின் அடிப்படையில் அவர்கள் தெரிவிக்கும் முக்கியமான தகவல் ஜனாதிபதி தெரிவு செய்ததற்கான சட்டம், பாராளுமன்ற தேர்தலுக்கான சட்டம், மாகாண சபை உள்ளூராட்சி மன்றங்களுக்கான சட்டம், தேர்தல் சட்டங்கள் தொடர்பான பொதுமக்கள் அதனை திருத்துவதற்காக பொதுமக்களின் ஆலோசனை பெறுவதற்கு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த குழு தீர்மானித்திருப்பதாக இன்றைய அருண பத்திரிகையில் அது தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியின் இடமாற்றத்தில் பெரும் அரசியல், யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜாவின் இடமாற்றத்தில் வடக்கு ஆளுநர் மற்றும் அரசாங்க உறுப்பினர்களுக்கு தொடர்புள்ளதாக நாங்கள் நம்புவதாக யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளதோடு ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்கவுக்கு தொடர்பாக அவர்கள் கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் உட்பக்க செய்தி ஒன்று முக்கியமாக இருக்கிறது. கட்டுநாயக்க விமான நிலையம் மாகமுறவு கடையில் விசேட சொகுசு பஸ் சேவை என்பதாக தினகரன் பத்திரிகையில் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கும் மாகமுறவுக்கும் இடையிலான சொகுசு பஸ் சேவை நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 50 நிமிடங்கள் நேர அளவை கொண்டுள்ள பயணத்துக்கு 410 ரூபாய் கட்டணமாக அறிவிடப்படுவதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. காலை 5:15 முதல் மாலை 6:30 வரை ஒவ்வொரு 45 நிமிடங்களுக்கு ஒருமுறை இந்த பஸ் சேவை இடம்பெறவிருக்கிறது. விமான நிலையத்தை பயன்படுத்தும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளுக்கு செயற்திறன் மிக்க வசதியான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகளை வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு ஆகியவற்றின் வழிகாட்டலின் கீழ் விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் மற்றும் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை ஆகியன இணைந்து இந்த சேவையை நடைமுறைப்படுத்துகின்றன. பயணிகளுக்கு உயர்தர சேவையை வழங்கும் நோக்கில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு விசேட பயிற்சி திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சேவையின் மூலம் விமான நிலையத்துக்கு வரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் பயணிகளுக்கு மாகமுற பன்முக போக்குவரத்து மத்திய நிலையத்திற்கும் அங்கிருந்து விமான நிலையத்திற்கும் வசதியான மற்றும் விரைவான போக்குவரத்து வசதிகள் கிடைக்கும். விமான நிலையத்திற்கு வரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் பயணிகளுக்கு மாகமுற பன்முக போக்குவரத்து மத்திய நிலையத்திற்கும் அங்கிருந்து விமான நிலையத்திற்கும் வசதியான மற்றும் விரைவான போக்குவரத்து வசதிகள் இச்சேவை மூலம் கிடைக்கும் என்றும் அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை இரவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. மலேக மண்ணில் மக்களோடு மக்களாய்

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது. அதுவும் செவ்வாயிரா எங்களோடு. வணக்கம் சங்கர்.
6: வணக்கம் புவனேஷ். எல்லாரும் இன்னைக்கு நாள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. செவ்வாயிராங்க லாமா வீட்டுல லீவை போட்டு பாட்டை கேட்டுருவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பலர் இருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளும் வணக்கம் வசனம் நிகழ்ச்சியில ஏகப்பட்ட தகவல்கள் அப்டேட்ஸ் இருக்கு.
5: அதே போல இனிமையான பாடல்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதே போல நாள் முழுவதுமாக நாங்கள் இடைக்கால பாடல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்க போகிறோம். நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபதிலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 11, 30, 48, 75.
6: மின்மறுமுறை ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 11, 30, 48, 75.
5: நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,31,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பரிசாக 5,50,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிசத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,891 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 40, 41, 44.
6: மீண்டும் ஒரு முறை ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 7, 40, 41, 44.
5: நேற்றைய நாளில் 65 லட்சம் பெறுமதியான பணப்பரிசு வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,41,66,876 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பரிசாக 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3,179 சீட்டிலப்பு வாரத்துக்கான சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 34, 43, 49, 74.
6: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 34, 43, 49, 74.
5: சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 3, 4, 3, 6.
6: மீண்டும் ஒரு முறை 9, 3, 4, 3, 6.
5: நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 80,81,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 13,01,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,340 சீட்டிலப்பு வாரத்துக்கான சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 10, 25, 35, 51.
6: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 10, 25, 35, 51.
5: லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 5, 4, 1, 8, 3.
6: மீண்டும் ஒரு முறை 5, 4, 1, 8, 3.
5: நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,420 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக
6: 5,28,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,355 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 31 வெற்றி இலக்கங்கள் 14, 22, 26, 55.
6: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 31 வெற்றி இலக்கங்களாக 14, 22, 26, 55.
5: 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,36,91,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பண பரிசாக 28,13,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து சுப்பீதி ஜன சம்பத் அலுவலகத்திற்கான வெற்றி முடிவுகள் 913 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 1, 8, 3, 9, 8, 1.
6: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 1, 8, 3, 9, 8,
7: ஒன்று.
5: நேற்று நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,06,700 ரூபாய் பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
7: அடுத்த சூப்பர் பரிசாக 2,02,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜயசம்பத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள், 387வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 3, 9, 8, 1.
7: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 3, 9, 8, 1.
5: 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 30 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,45,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிகலத்துறைக்கான வெற்றி முடிவுகள், 1,009வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 3, 33, 50.
7: மீண்டும் ஒருமுறை 3, 33, 50.
5: நேற்று நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசுகள், 13 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 48,45,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: சந்தோஷமா உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம் வசந்தம். சங்கர் இப்படி ஒன்று இருக்கிறது சொல்லு. நாங்கள் ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும்.
3: ஆமா,
2: அது எப்போதுமே பலமாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
3: மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்கள் வீடுகள் கட்டிடங்களை அமைச்சுங்க அப்படின்னு சொன்னா காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும்.
2: பரம்பரை வீடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே போல நீங்கள் அழகான தோற்றம் வேண்டும்.
3: ஆமா,
2: வலுவான எலும்புகள் வேணும் சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் என்ன செய்யணும்?
3: கிளிஃப்ட் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அது இயற்கையாகவே உங்க உடலில் கலோஜன் உற்பத்தி அதிகரிச்சு உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சர்மம் எல்லாத்தையும் பெற்றுத்தரும். இதை காகில் ஸ்புட்ஸ்லையும் மற்றும் முன்னணி மருந்தங்களையும் பெற்றுக்கொள்ளலாம்.
2: சரி சந்தோஷம், நீங்கள் அழகா இருக்கணும் தான் எங்களுக்கும் ஆசை. அழகான தோட்டம்
3: நீங்க அழகுதான், பட் இருந்தாலும் கொஞ்சம் மெருகேத்திக்கிங்க,
2: மெருகேத்திக்கொள்ளுங்க. சரி, எப்போதுமே இளமை என்றும் 16 சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும்.
3: 16 வேணாம்,
2: கஷ்டமா?
3: ஓ கஷ்டம்,
2: கஷ்டம். சரி, இது எப்படி இருக்கும்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 44, 55.
3: மீண்டும் ஒருமுறை, ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்கள் 1, 44, 55.
2: சிறப்பு இலக்கங்களாக 7, 4, 0, 9.
3: சிறப்பு இலக்கங்கள் 7, 4, 0, 9.
2: நேற்று நாளில் 50,000 பரிசுகள், 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,38,60 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
3: அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது.
2: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்தலுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,447 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 1, 10, 55, 77.
3: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து யூ. வெற்றி இலக்கங்கள் 1, 10, 55, 77.
2: நேற்றைய நாளில் மொத்தமாக 2,50,000 பரிசுகள், 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,05,84,000 240 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
3: அடுத்த சூப்பர் பரிசாக 6,51,85,672 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
2: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 6,205 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 4, 1, 3, 7, 1, 6.
3: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 4, 1, 3, 7, 1, 6.
2: நேற்றைய நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள், 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,38,38,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
3: அடுத்த சூப்பர் பரிசாக 2,10,54,016 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
2: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தன்னை தானியத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,235 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 52, 63, 69, 73.
3: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 52, 63, 69, 73.
2: நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள், 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7,93,200 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
3: அடுத்த சூப்பர் பரிசாக 8,82,92,912 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
2: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,553 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். சூப்பர் இலக்கம் 12, வெற்றி இலக்கங்கள் 11, 45, 46, 80.
3: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எக்ஸ். சூப்பர் இலக்கம் 12, வெற்றி இலக்கங்களாக 11, 45, 46, 80.
2: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 84,38,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
3: அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 27,90,94,602 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது.
2: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தகனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,514 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 20, 43, 54, 56.
3: மீண்டும் ஒரு முறை, ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 20, 43, 54, 56.
2: நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டு கிடந்தது, 25,000 பரிசுகள், 17 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,05,92 ₹220 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
3: அடுத்த சூப்பர் பரிசாக ₹36,91,466 வழங்கப்பட காத்திருக்கிறது.
2: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 780 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 3, 7, 1, 6.
3: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 3, 7, 1, 6.
2: நேற்று நாளில் 56,97,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 473 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 5, 1, 1, 2.
3: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்களாக 5, 1, 1, 2.
2: நேற்றைய நாளில் மொத்தமாக 5,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 41 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,46,160 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
3: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
4: இன்று 2026 ஜூன் மாதம் 2 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேலிகளாக நல்ல நேரம் காலை 10:22 முதல் 11:52 மணி வரை. யமகண்டம் காலை 8:52 மணி முதல் 10:22 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 2:52 மணி முதல் 4:22 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சாந்தம், ரிஷபம் வெற்றி, மிதுனம் விருத்தி, கடகம் லாபம், சிம்மம் உயர்வு, கன்னி முயற்சி, துலாம் யோகம், விருச்சிகம் பரிவு, தனுசு பாசம், மகரம் நன்மை, கும்பம் நட்பு, மீனம் பக்தி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: ரிஷபம் வெற்றி, மிதுனம் விருத்தி, கடகம் லாபம், சிம்மம் உயர்வு, கன்னி முயற்சி, துலாம் யோகம், விருச்சிகம் பரிவு, தனுசு பாசம், மகரம் நன்மை, கும்பம் நட்பு, மீனம் பக்தி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
3: இன்றைய நாளுக்கு

0: பாண்டி இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் சங்கர் எனக்கு விஜயகாந்த் சார் ஞாபகம் வருவார்.
1: எனக்கு எப்ப கேட்டாலும் உங்க ஞாபகம் வரும். செவ்வாயிராக வந்தாலே இந்த பாட்டை ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அடிச்சிடுறீங்க போட,
0: எப்படியாவது இங்க வானொலியில போயிரும்.
1: ஆமா ஆமா, அதான் சொல்றேன் நானும், செவ்வாயிராக வானொலியில போட்டு பாட.
0: சரி, அப்படியா இருக்கும்போது நாங்கள்

0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும்
1: அண்ணாந்து பார்த்தால் தெரியும் நட்சத்திரங்களும் நிலவும் சூரியனும் அடங்கிய பிரம்மாண்டமான எல்லைதான் விண்வெளி என்பது நாம் அறிந்த விடயமாகும். ஆனால் அந்த பிரம்மாண்டத்துக்குள் ஒளிந்திருக்கும் விசித்திரமான உண்மைகளும் மனித உடலை விண்வெளி எப்படி மாற்றுகின்றது என்ற ரகசியங்களும் பலரும் அறியாத விடயமாகும். விண்வெளியில் மிகப்பெரிய விண்கற்கள் மோதிக்கொண்டாலும் நட்சத்திரங்கள் வெடித்து சிதறினாலும் எந்த ஒரு சத்தமும் கேட்காது. ஏனென்றால் சத்தம் பயணிப்பதற்கு காற்று என்ற ஊடகம் தேவை. விண்வெளியில் காற்று இல்லாத வெற்றிடம் மட்டும் நிலவுவதால் அங்கு முழுமையாக மயான அமைதி மட்டுமே இருக்கும். ஒரு மனிதன் விண்வெளிக்கு சென்று சில மாதங்கள் தங்கினால் அவன் பூமியில் இருந்ததை விட சுமார் 2 அங்குலம் உயரமாக மாறிவிடுவான். பூமியின் புவியீர்ப்பு விசை நம் முதுகெலும்பை கீழ் நோக்கி இழுத்து வைத்திருக்கும். விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் முதுகெலும்புகள் விரிவடைவதால் இந்த உயரம் நடக்கின்றது. ஆனால் பூமிக்கு திரும்பிய சில நாட்களில் மீண்டும் பழைய உயரத்துக்கே வந்து விடுவார்கள். விண்வெளியில் இருக்கும் விண்வெளி வீரர்களால் அள முடியும், ஆனால் நம்மை போல கண்ணீர் சிந்த முடியாது. புவியீர்ப்பு விசை இல்லாததால் சுரக்கும் கண்ணீர் கண்ணத்தில் வழியாமல் கண்களிலேயே ஒரு சிறிய பந்து போல தேங்கி நின்று கண்களை உறுத்த தொடங்கும். விண்வெளிக்கென்று ஒரு பிரத்யேக வாசனை இருக்கிறது. விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் நடந்துவிட்டு தங்களின் விண்கலத்திற்குள் திரும்பும் போது அவர்களின் உடைகளில் ஒரு விசித்திரமான வாசனை வீசுவதாக கூறுகிறார்கள். அது தீந்து போன கரி, சுடப்பட்ட உலோகம் மற்றும் வெடிமருந்து கலந்த ஒரு வாசனை போல இருக்குமா? நம் சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளி கிரகத்தில் ஒரு வருடம் முடிவடைவதை விட ஒரு நாள் முடிவடைவதற்கு அதிக காலம் ஆகும். வெள்ளி கிரகம் சூரியனை ஒரு முறை சுற்றி வர 225 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்கின்றன. ஆனால் அது தன்னை தானே மெதுவாக சுற்றி முடிக்க 243 நாட்கள் தேவைப்படுகின்றன. அதாவது அங்கு ஒரு வருடம் முடிந்து தீபாவளி வந்த பிறகும் ஒரு நாள் விடிந்திருக்காது. உலகில் உள்ள அத்தனை கடற்கரைகளிலும் பாலைவனங்களிலும் இருக்கும் ஒட்டுமொத்த மணல் துகள்களையும் எண்ணினால் எவ்வளவு வருமோ அதை விட பல மடங்கு அதிகமான நட்சத்திரங்கள் இந்த விண்வெளியில் நிறைந்திருக்கின்றன. ஆனால் நாம் பார்ப்பது வெறும் ஒரு புள்ளி மட்டுமே.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறியாததும்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம் காலை பொழுது அப்படியே உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சங்கர் சொல்லுங்க, அதாவது ஒரு திருவிழா வாங்கணும் சொல்லி ஆசைப்படுறீங்க நீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? நீங்க
1: திருவிழா ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப நண்பகத்தன்மையா இருக்கிற ஒரு இடத்துல போய் தான் வாங்கணும். நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அந்த திருவிழா வாங்கணும்னு சொன்னா ஆஹா வருஷ கணக்கா நம்ம பாவிக்கலாம் அப்படின்னு. அப்படி ஒரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருடங்களாக மக்களின் நன்மதிப்பை வென்ற டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடமிருந்து உங்களுக்கு வருது பஜாஜ் முச்சக்கர வண்டிகள்.
0: ஆக வீட்டுக்கு ஒரு வாகனம் கட்டாயம் தேவை இல்லையா? அப்படி ஒரு வாகனத்தை நீங்க வாங்கி கொண்டீங்க உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஆக பஜாஜ் திருவிழா ஒன்றை நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இந்த நாளுக்கான தலைப்பு பக்கம் செல்ல போகிறோம். அதாவது ஒரு பாடல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா தருணங்களுக்கும் உதவியாக இருக்கும். நாங்கள் துவண்டு போயிருக்கிற இடத்துல எங்களுக்கு அப்படியே உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். நாங்கள் சோர்ந்து போயிருக்கும் போது எங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும் சொல்லி ஆசை துண்டக்கூடிய பாடலாக இருக்கும். எங்களுக்கு ஆறுதலாக இருந்த பாடலாக இருக்கும். இது அத்தனையும் இசைஞானியின் பாடலில் இருக்கும்.
1: இது அனைத்துமே அவர் தந்த பாடலாகவும் இருக்கும்.
0: சரிதானே? அப்ப இப்படி இருக்கும்போது நாங்கள் என்று சொல்லுகின்ற விஷயம் கேட்கின்ற விஷயம் என்ன சொன்னால்,
1: இசைஞானியின் பாடல்களில் உங்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையும் தந்த எந்த பாடல், எந்த சந்தர்ப்பத்தில் என்ன பாட்டு வந்து உங்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தந்துச்சு, அது என்ன பாட்டு என்ன சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்ல போறீங்க. குறிப்பா செவ்வாய் ராகங்கள்ல அதுவும் இசைஞானியின் பாடலை பத்தி கேட்பதற்கும் ஒரு காரணம் இருக்கு.
0: நிச்சயமாக இந்த குழந்தையும் இசைஞானி இளையராஜான்னு சொன்னாலே எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது மைல்கல்லாக இருக்கின்றார். அது சினிமா துறையில் பொறுத்தமட்டில் இசைத்துறையில் அவர் பெரிய ஒரு அளப்பரிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். எங்களுக்காக
1: வாழ்வோடு கலந்து ஒருவராக இருக்கிறார். அவருக்கு வந்து இன்றைய தினம் பிறந்த நாள்.
0: ஆக அந்த பிறந்த நாளை முன்னாடி இந்த கேள்வியை நாங்கள் கேட்டுக்கோம். இசைஞானி
1: பாருங்க, சில விஷயங்கள் வந்து தானா அமையும். நம்ம செவ்வாய் ராகங்கள் அன்னைக்கே அவருக்கு பிறந்த நாள்
0: பாத்தீங்களா. தேனி மாவட்டத்தில் பிறந்தவர். 1943 பிறந்திருக்கிறார். ஆக இன்று அவருடைய பிறந்த தினம். ஆக அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். அவருடைய பாடல்கள் இன்றைய நாளில் அதிகமாக வர காத்திருக்கிறது. இன்றைய நாள் ஸ்டார் ஆஃப் த டே ஆகும் அவர் தான் இருக்க போகிறார், திகழப் போகிறார். ஆக இன்றைய நாள் அவரை கொண்டாடும் முகமாகத்தான் நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் கேள்வியாக கேட்டோம் காலை பொழுதிலேயே. அவர் இசைஞானியின் பாடல் உங்களுக்கு எந்த பாடல் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து நீங்கள் துவண்டு போகிற நேரத்தில் உங்களுக்கு எழும்புவதற்காக துவண்டு போகாமல் அதை நீங்கள் தகர்த்தெடு
1: நம்பிக்கையை ஊட்டும் வகையில் எந்த பாடல் அமைந்தது, எந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழைவு ஏற்படுத்தி சொல்லாம் அலையுங்கள் 0-1-2-775-00-1 அப்படியும் இல்லைன்னு சொன்னா
0: பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம்.

0: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
1: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
0: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.
2: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள், ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால பாடல்கள்.

0: சுகமானது
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
3: நீங்க மட்டும்.

0: புள்ளி கொலுசு மணி. சரி, பாடல்கள் கேட்டு ரசித்திருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வழக்கம் வசனம் ஏராளமான விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சங்கர், அதே போல நாங்கள் சொல்லுகின்றோம், ஒரு வாகனம் ஒன்று வாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நாங்கள் என்ன வாகனம் வாங்க வேண்டும்?
1: அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா எரிபொருள் விலை எல்லாம் தினமும் உயர்ந்துட்டு இருக்கு. அப்ப இந்த எரிபொருள் விலைக்கு குடும்பத்துக்கு ஒரு வாகனம் வாங்கணும், அதுவும் ரொம்ப இலகுவாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனம்னா எல்லாரும் முச்சக்கர வண்டி தான் வாங்குவாங்க.
0: எஸ்,
1: அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பஜாஜிடம் இருந்து பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் முச்சக்கர வண்டிகள் வந்து வருது உங்களுக்காக.
0: எஸ், அப்ப அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா 150 கிலோமீட்டர் வரை செல்ல முடியும் என்பதும் இங்கே சந்தோஷமான விடயமா இருக்கிறதாக. மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்கள் இந்த இவி திருவில் எலக்ட்ரிக்கல் திருவில் வாங்க நீங்க எதையும் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டோம். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதாவது உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது.
1: மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட தலைவலி காய்ச்சலா இருந்தாலும் பறந்து போயிடும்
0: கண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. எப்போதுமே உங்களுக்கு மெல்டோல் கையில் இருக்கட்டும். இது ஒரு வகையான பாராசிட்டமால் இங்க முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல அழகான தோற்றம் உறுதியான தேகம் இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
1: கிளிப் கலோஜின் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி வாங்கி பயன்படுத்தினா இயற்கையாகவே உங்க உடலில் கலோஜின் உற்பத்தி அதிகரிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம் இதெல்லாம் தரும். காகில் ஸ்புட்ஸ்ரீ மற்றும் முன்னணி மருந்தகங்களையும் பெற்றுக்கொள்ளலாம்.
0: சரி, இப்போது நாங்கள் எங்கே போக போகின்றோம்?
1: முக்கியமாக இந்த டைம்ல நம்ம போற இடம் எங்க அப்படின்னு விளையாட்டு அரங்கம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: ஸ்போர்ட்ஸ் இரண வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏராளமான விளையாட்டு தகவல் இருக்கிறது. ஒரு பக்கம் சூரியவன்சி புகழாரம் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் என்ன சொல்றது, இவர் விராட் கோலி, சுனில் கவஸ்கர் எல்லாத்தையும் தாங்கி ஒருவர், டெல்லுக்கார் என்று தாங்கி ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு பரிசுகளும் குவிந்த வண்ணம் இருக்கிறது.
1: எல்லாரையும் சொன்னீங்க, சங்ககாரையை விட்டுட்டீங்க, ஜெயசூரியை விட்டுட்டீங்க.
0: எங்க இந்தியன்ஸ் புகழும் போது இந்திய வீரரை போட்டுதானே புகழ்வார்கள். அதாவது அவர்கள் போல
1: 14 வயசு பையன் போயிட்டு எப்படி விளையாண்டது, நீங்களும் இருக்கீங்களே ஒரு நேஷனல் டீம்
0: இப்படி
1: நிறைய
0: போட்டிகள் நடைபெற்று கால்பந்து செய்தி ஒன்றும் இருக்கிறது. அதை பற்றியும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். 2027 ஐபிஎல் பற்றியும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரி, அதையும் நாங்கள் சொல்லுகின்றோம். இப்ப நாங்கள் முன்கூட்டி போன இந்த வாய்ப்பு
1: முடிஞ்சோடனே
0: அடுத்த இன்றைய நாள் போட்டி நடைபெற்றது. அந்த போட்டி பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். மேற்கத்தீவுகள் மகளிர் அணி மற்றும் அயர்லாந்து மகளிர் அணிகள் மோதியது. 4வது போட்டியாக இந்த போட்டி நடைபெற்றது. இதில் முதலில் திருப்பத்தி அடைந்து மேற்கு தீவுகள் மகளிர் அணி
1: மொத்தமாக 141 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 8 விக்கெட்டுகளை இழந்து
0: இந்த போட்டி பாத்தீங்கன்னா 14 பந்தவர்களாக மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு போட்டியாக பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 10 திருப்பத்தி அடையது
1: அயர்லாந்து மகளிர் அணி.
0: ஆனால் அவர்களுக்கு அந்த இலக்கை அடைய முடியாமல் போகிறது. அதன் காரணமாக பாத்தீங்கன்னா 5 விக்கெட்டில் இருந்து அவர்கள் மொத்தமாக 99 ஓட்டங்கள் பெற வேண்டும், பெற்றார்கள். அதன் காரணமாக வெற்றி இலக்கு அடைபடுது. டிஎல்எஸ் முறையில் பாத்தீங்கன்னா அயர்லாந்து அணி வெற்றி வகை சூடியது. டிஎல்எஸ் முறைகள் வெற்றி வகை வழங்கப்பட்டுகிறது. சரி, இந்த விஷயம் இன்னும் ஒரு போட்டியும் நடைபெற இருக்கிறது. ஆஸ்திரேலியா போட்டி, ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற போட்டி நடைபெற போகிறது. 2வது ஒரு நாள் போட்டி ஏற்கனவே சங்கர் முதலாவது போட்டியில் பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா 200 ஓட்டங்களை பெற்றது. ஒரு நாள் போட்டியில் பதவி திருப்பதி பாகிஸ்தான் அணி 202 இலகுவான இலக்கியை பெற்று வெற்றி வாகை
1: சூடியது. 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருந்தது.
0: ஆக
1: இன்றைய தினம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கான 2வது ஒரு நாள் போட்டி இருக்கிறது.
0: பார்க்கலாம் இந்த போட்டி என்ன நடப்ப கொடுக்கிறது. இந்த போட்டிகள் பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை இருக்கும்.
1: போட்டி முடிஞ்சிடும், அவங்க வீட்டுக்கு போயிடலாம்.
0: ஆமா, இல்ல இப்படி 3வது போட்டி விளையாடுவாங்க. இங்க அப்படியெல்லாம் விளையாட்டு அனுப்பக்கூடாது. சரியா? சரி, உலகக்கோப்பை கால்பந்து தொடர் அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளில் நடைபெற இருக்கிறது. இதில் 48 அணிகள் பங்கேற்று விளையாட இருக்கிறது. இதில் பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணியும் ஒன்றுதான் இதில் விளையாடுகின்ற ஒரு அணியாக இருக்கிறது. 2010 பிறகு தென்னாப்பிரிக்க அணி மீண்டும் உலக கோப்பைக்கு விளையாட வருகிறது. எல்லாமே ஆரவாரமாக சந்தோஷமாக எங்கள் நாடும் செல்கிறது சொல்லி ஆரவாரமாக இருக்கிறார்கள். ஆனால் தென்னாப்பிரிக்கா குரூப் ஏ யில் இடம் பிடித்திருக்கிறது. இதே பிரிவில் மெக்சிகோ, தென்கொரியா, செக் குடியரசு இடம் பிடித்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா ஒரு போட்டியை அமெரிக்காவில் சென்று விளையாட இருக்கிறது. பாத்தீங்கன்னா June 11 சங்கர், இந்த போட்டியில் விளையாடுகிறது கொஞ்சம் சிக்கல் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், உலகக்கோப்பை போட்டிக்கு தொடர்ச்சிக்காக முன்னதாக பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு விளையாடுகிறது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா வீரர்களுக்கு அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு விசா வழங்க காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. விசா கிடைச்சதான போய் விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதாக. நேற்று புறப்பட்டு இருந்த தென்னாப்பிரிக்க அணி புறப்பட்டு செல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக. எனவே ஈரான் பாதுகாப்பு காரணத்தை கொடுத்து பயிற்சி முகாமையில் அமெரிக்கா இருப்பதாகவும் சொல்லப்படுகிறதாக. இந்த விஷயங்கள் பார்க்கப்படுது. காரணம் இந்த போட்டுத் தொடர்களும் இந்த யுத்தத்தின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது.
1: இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில எல்பிஎல் தொடரில் இருந்து விலகுவதை பத்தும் நிசங்க் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. மேற்கத்திய தீவுகள் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து நீண்ட காலமாக அவருக்கு இருந்து வரும் ஒரு காயம்
0: ஒன்று காரணமாக தான் இந்த விஷயம் நடைபெற்றிருக்கிறது. அதே போல பத்தும் நிசங்க் சர்வதேச போட்டிகள் மற்றும் இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் உள்ளிட்ட தொடர்களில் கடந்த ஒரு வருட காலமாக தொடர்ச்சியாக விளையாடி வருகிறதும் இங்கே முக்கியமான விஷயமாகவே மிக சிறப்பான தொடர்பாட்டை பற்றியும் ஒவ்வொரு போட்டிகளும் அவர் வெளிப்படுத்தினார். இந்த வருடத்தில் உங்களுக்கு தெரியும் எல்பிஎல் வீரர்கள் ஏலத்தில் பெறும் நிலையில் தகுதி பெற்றிருந்த போதிலும் நேரடியாக ஒப்பந்தத்தில் மூலமாக அவர் எந்த ஒரு அணியிலும் முழங்கப்படவில்லை என்பதும் இங்கே முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சார், இது பற்றி மேலதிக விவரங்கள் வரும்போது நாங்கள் கட்டாயம் பகிர்ந்து கொள்கின்றோம். இவைகள் தான் இன்றைய ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்த முக்கியமான
1: விளையாட்டு செய்திகள். உள்நாட்டு மற்றும் உலகளாவிய

0: மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் தோல்வி மட்டும். வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
1: காலை பொழுது உற்சாகம் வழக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக உற்சாகம் நாங்கள் இன்று கேட்டுக்கிற தலைப்பு ஏராளமான சொந்தங்களுக்கு அப்படியே என்ன சொல்றது, நாங்களும் சொல்லணும்னா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு தான் இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா, எல்லாருமே வந்து ஏன்னா இளையராஜா இசைஞானி அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
1: எப்போதுமே ஞாபகம் வரக்கூடிய பாடல்கள் அநேகமாக இருக்கிறது இல்லையா? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இளையராஜாவின் இசையில் வந்த பாடல்கள், அதே போல அவருடைய பாடல்கள் மூலமாக எங்களுக்கு கிடைத்த நன்மைகள் அப்படின்னு நாங்கள் இந்நாள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள்.
2: ஆமா,
1: அதை நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அன்பு வணக்கம் என்று சொல்லி கூட எங்களோட குமார் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்ன, எனக்கு இசைஞானியின் பாடல்கள் அத்தனையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதிலும் அவர் பாடிய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகாய தாமரை என்ற பாடல் இருக்குதானே, அந்த பாடலை எப்போது கேட்டாலும் எனக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஏதோ ஒரு மன அமைதி கிடைக்கும் அந்த பாடலை கேட்கும் போது அப்படின்னு சொல்லியிருந்தார். பாருங்களே, அதே போல சங்கவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க வெள்ளத்திலிருந்து. அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, தனக்கு இசைஞானியின் பாடல் அத்தனையுமே ரொம்ப பிடிக்கும். அதிலும் முக்கியமாக பாடில்லா குரலில் அவர் இசையமைச்ச பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருந்தார். சரிதானே, அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இளைய நிலா பொழிகிறது போன்ற பாடல்கள், குறிப்பாக அந்த மாதிரி வந்த பாடல்கள், வாவநிலா பாடல்கள் எல்லாமே தனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். காரணம், இசைஞானி பாடும் நிலா காம்போ பாத்தீங்கன்னா எப்போதுமே தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இனிமையான காலை வணக்கம், செவ்வாய் ராகங்கள், சமதூள், பாடல் தெரிவுகள் இனிமை, மருதமுனை வருது நிஷா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இசைஞானியின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு இசைஞானியின் பாடல்கள் எல்லாமே பிடிக்கும். அதிலும் என்னை கவர்ந்த பாடல்கள் என்றால், அம்மாவுக்காக அவர் பாடிய பாடல்கள். அம்மா எனும் வார்த்தை தான் பல அர்த்தங்கள் சொல்லுகின்ற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா இதை காதில் கேட்கிற வாக்கியம். இந்த பாடலை கேட்டால் எப்போதுமே அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: பாருங்களேன், சூப்பர். அன்பு வணக்கம் என்று சொல்லக்கூட எங்களோட விமலேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கறாம். அவர் சொன்ன விஷயம் பாத தெண்டல் வந்து திண்டும் போது என்ன, அந்த பாடல் அவதாரம் திரைப்படத்துக்காக அடடா, இந்த பாடல எப்போ கேட்டாலும் நான் எவ்வளவுதான் என்ன சொல்றது மன உளைச்சலோ அல்லது மனக்கவலையாக இருந்தாலும் கூட நான் இந்த பாடலை கேட்டவுட துள்ளி எழுந்து
2: விடுவேன்.
1: உண்மையில
2: அந்த
1: ஹமிங்க போதுமையா அந்த மாதிரி,
2: அது சரி.
1: அதே போல அன்பு வணக்கம், எப்படி இருக்கிறீங்க நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இறைவா உன் மாளிகையில் ஒளிவிளக்கு இந்த பின்னணி இசை மறுஆக்கம் செய்யப்பட்டது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கொள்ள எங்களோட மகாலிங்கம் சொல்லியிருந்தார். ஓகே, அதே போல அன்பு வணக்கம் போனா சொல்லி காயத்ரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன பாடல் பாத்தீங்கன்னா, ஜனனி ஜனனி என்ற பாடல் இருக்குதானே, அவர் பாடிய பாடல் இருக்குதானே, அந்த பாடலை கேட்கும் போது அடடடா, நான் நிறைய இடங்களில் அந்த பாடலை கேட்டு நிறைய விஷயங்கள் நான் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். அந்த பாடல் கேட்ட உடனே ஏதோ ஒரு மகிழ்ச்சி, ஏதோ ஒரு அகமகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே வந்துவிடும். அதன் காரணமாகவே நாங்கள் அந்த பாடலை கேட்டு ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், இன்று இசைஞானி தான் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறோம். அதே போல என்னென்னா இசைஞானி பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது.
2: சரி, தொடர்ந்து நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். அழைப்பு ஏற்படுத்தி 01-2-275-0-0-1 அல்லது 0-0-1-2-275-0-0-1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்காக ஒரு பிரத்யேகமான பதிவு போட்டிருக்கோம். அதை கீழே வந்து உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. பதிவிடுவதன் மூலமாக வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கு. சரியா,
0: திரை உலகில்

0: காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு டிஜே அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வச்சிருக்கோம். அப்படின்னா என்னதை பத்தி? மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது நம்மளோட ஊடக வலைப்பின் ஊடாக.
1: சுயாதீன ஊடக அமைப்பு உங்களுக்கு தெரியும், பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். லக்கந்த ஐடிஎன் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் இணைந்து நடத்துகின்ற ஒரு செயல் திட்டம் தான் இந்த டேக் கேவ் எழுதிட்டம். உங்களுக்கு தெரியும், கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் நடைபெறுகின்ற இந்த டேக் கேவ் எழுதிட்டத்தின் பார்த்தீங்கன்னா பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. வீதி விபத்துகளை குறைப்பதற்காகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமான விடயங்களை பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த நிகழ்வுகள்.
0: இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும்.
1: எஸ் டெஃபினெட்லி பிரதர்.
0: அப்படி இருக்கும் போது நீங்க ஆல்ரெடி அழகா தான் இருக்கீங்க. பட் இந்த அழகை வந்து நீங்க வந்து காலங்கள் தாண்டியும் தக்க வைக்கணும். என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கிளிப் கலர்ஜி நேச்சுரல் வாங்கி பயன்படுத்துங்க. பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் எல்லாம் பொலிவான சர்மம், இதெல்லாமே கிடைக்கும்.
1: காய்கள் ஃப்ரூட் சிட்டி, அதே போல முக்கியமான மருந்துகளை நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அதே போல உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் இருக்கிறது, சிடியான்ட். அதே போல உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு த்ரீ வீல் வாங்குறீங்க பஜாஜ் மூலமாக
0: பஜாஜ் பைக்கா இருக்கலாம், இல்ல த்ரீ வீலா இருக்கலாம். தனியா ஒரு பயணம் போறோம்னா பைக் வாங்க சிடி ஹண்ட்ரட், இல்ல குடும்பமா பயணம் போறோம் அப்படின்னு சொன்னா பஜாஜ் முச்சக்கர வண்டியில

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பொலநறுவை மட்டக்களப்பு வீதியின் புனானை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மூச்சக்கரை வண்டி ஒன்று எதிரே வந்த டிப்பர் வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் பலத்த காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி, பின்னிருக்கையில் பயணித்த பெண் மற்றும் இருவர் வலிகாந்த மற்றும் வாழைச்சேனி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் வலிகாந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் வாழைச்சேனி பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் என தெரிய வருகிறது. விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனமும் கவிழ்ந்த விபத்துக்குள்ளான நிலையில் அதன் சாரதி காயமடைந்து வலிகாந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் திட்டத்திற்கு அமைவாக இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்த ஹிஸ்புல்லா அமைப்பு இணங்கியுள்ளது. அதற்கு பதிலாக லெபனானின் தலைநகரான பெய்ரூட் மீது தாக்குதல்களை நடத்தாதிருக்கவும் இஸ்ரேல் இணங்கியுள்ளதாக லெபனான் தெரிவித்துள்ளது. தாக்குதல்களை பரஸ்பரமாக நிறுத்துவதற்கான அமெரிக்க முன்மொழிவை ஹிஸ்புல்லா அமைப்பு ஏற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்த முடிகின்றதென அமெரிக்காவில் உள்ள லெபனான் தூதரகமும் அறிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்தன.

புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012

0: அழகில் இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: முதல்வன்
4: வசந்தம் எஃப்எம்

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுதின் உற்சாகம் வழக்கம் வசந்தம் சங்கர்
1: சொல்லுங்க.
0: பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நாங்கள் ஒரு உறுதியான வீடை கட்ட வேண்டும் யோசிப்போம் இல்லையா, அந்த உறுதியான வீடு இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நாங்கள்?
1: நம்ம வந்து மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி வீடுகளை கட்டினீங்க அப்படின்னு சொன்னா காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும். இங்க தாத்தாவோட தாத்தா புவனேஸ் கட்டின வீடுன்னு சொல்லுவாங்களா?
0: ஆமா, அப்ப உங்களை எல்லாம் கொல்லு தாத்தான்னு சொல்லுவாங்கன்னா. சரி, இப்ப எப்படி இருக்கும் போது சங்கர் பாத்தீங்க ஒரு விஷயம் இருக்கிறது, நாங்கள் ஒரு வாகனம் எடுத்துக்கொள்ளும் இல்லையா, அதுவும் இந்த பெட்ரோல் வைக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு திருவிழா எடுத்துக்கொண்டார் எப்படி இருக்கும்?
1: நல்லா இருக்கும்.
0: இவி திருவிழா
1: ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர்கள் ஓடுற மாதிரியா
0: இருந்துச்சுன்னா
1: இசி சர்வீஸ் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னா 24 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா அழைப்பினை ஏற்படுத்தினா உதவிக்கு அவங்க ஓடி வருவாங்க. அப்படியே ஞாபகப்படுத்திடுறோம். வந்து பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர்களை வாங்க,
0: வாங்கி பயன்படுத்துங்கள். நாங்கள் கேட்ட கேள்விக்கு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இசைஞானியின் பாடல்கள், அந்த பாடல்கள் உங்களுக்கு எப்போது ஆறுதல் கொடுத்தது, எந்த பாடல்கள் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்தது, எந்த சந்தர்ப்பத்தில் அப்படின்னு சொல்லி நான் கேள்வியாக கேட்டுக்கிறோம்.
1: அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஹாய் புவி அண்ணா. ஆஹா, நல்ல புவின்னு சொல்லிட்டாங்களே, என் பேரை சங்கர்னே சொல்லியிருக்காரு.
0: சங்கர்
1: அன்பான காலை வணக்கம். இருவரும் நலமா. நிகழ்ச்சியின் தலைப்பு அருமை. இசை அரசு என் உயிர். அவர் இசையில் வெளிவந்த எல்லா பாடல்களும் என் நெஞ்சை தொட்ட பாடல்கள், நெஞ்சை தொட்ட சாங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அதிலும் மிகவும் பிடித்த பாடல் நான் தேடும் வணக்கம் புவனே சங்கர், நலமாக இருக்கிறீர்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி. இளையராஜா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்றும் நலமாக வாழ வாழ்த்துகிறேன். அவருடைய பாடல்கள் அனைத்தும் இனிமை. எனக்கு பிடித்த பாடல் மாலையில் யாரோ மனதோடு பேச, பூவே செம்பூவே. ஆஹா,
0: வாசம்
1: பாடல். ஆமா ஆமா, மனதிற்கு ஆறுதலான இதமான பாடல்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நல்ல பாடல். அன்பு வணக்கம் புவனேஷனா சங்கரண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க சொல்லிக்கணும். தேவிக்கா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா விசா வளர்ந்து சொல்லியிருக்காங்க, இசைஞானியின் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல அவரோட பிஜிஎம் இருக்கு தானே, அது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த மெல்ல மெல்ல அந்த இசையில வந்து ஒரு இசை போட்டிருப்பாரு, அப்படி நல்லா இருக்குமண்ணா. அதை கேட்கும் போது அவ்வளவு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க.
1: இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அன்பான காலை நேர வணக்கம் புவனேஷ் சங்கர் இருவருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபாசிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஓகடப்பிள்ளையில இருந்து. நிகழ்ச்சி அழகாக தொகுத்து வழங்கி எங்களுக்கு இளையராஜா அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவரு தெரிவிச்சிருக்காரு. அவரோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் எஸ்பிபியும் அவரும் சேர்ந்து பாடுற பாடல்கள் எல்லாம் இன்னும் ரொம்ப சூப்பரா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: சரி, அதே போல அன்பு வணக்கம் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் குணா படத்துல கண்மணி அன்போடு காதலன். அந்த பாடல் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அத அந்த ராஜாட வெர்ஷன் அவ்வளவு இசைஞானியோட வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்கறதுக்கு எனக்கு என்ன சொல்றது, நான் அதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க.
1: சரி, இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இனிய காலை வணக்கம் புவனேஷ் சங்கர் நண்பா. பாடல் தொகுப்புகள் அருமை, இசைஞானியின் இசையமைப்பு பாடல்கள் அனைத்தும் அருமை. அதிலும் எங்கே என் ஜீவனே, உன்னில் கண்டேனே எனும் பாடல் என் மனதை கொள்ளை கொண்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லி கல்முனையிலிருந்து ஜனா சொல்லியிருக்காங்க.
0: எல்லாமே என் ராசாதான் படத்துல வந்துட்டு சோழ பசங்கிலிய பாடல் இந்த வரிகள் எல்லாம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அண்ணா சொல்லிக்கொண்டு எங்களோட கார்த்திகேயன் சொல்லியிருந்தார். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அதே போல அன்பான வணக்கம் சொல்றேன் அமெரிக்கால இருந்து மாலி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க அந்த டூர் போகும்போது நிறைய விஷயங்கள் பாடல்கள் எல்லாம் கேட்பாங்களாம். அதாவது மலை ஏறும்போது சுவிஸ்ல பாத்தீங்கன்னா மலை ஏறும் போதெல்லாம் கேட்பாங்களாம். இந்த ஆல்ப்ஸ் மலை போகும்போது தன்னுடைய நண்பியோட போகும்போது ஒரு பாடல் தனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஜாவை தாளாத தண்டல், அதே போல இளையன் இல்லாத பாடலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல அந்த கேட்டுக்கொண்டே போவாங்களாம். சோ அது அவ்வளவு இயற்கையோடு ஒன்று போக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இதே காலை வணக்கம் இருவருக்கும் சொல்லி சபுமலுக்கு வந்து பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்காரு. கீதாஞ்சலி படத்தில் இளையராஜா சார் பாடிய துள்ளி எழுந்தது ஒரு பாட்டு என்ற பாடல் மிகவும் பிடிக்கும். அந்த பாடல் ஆரம்பிக்கும் போது முதல் கிட்டார் மியூசிக் என்னை மிகவும் கவர்ந்துள்ளது. இரவு நேரங்களில் கேட்க மிகவும் இனிமையாக இருக்கும். முடிந்தால் அந்த பாடலை தாருங்கள் சொல்லி கடைசி ஒரு ரிக்வஸ்ட்
2: வந்துருக்கேன்.
1: ரைட், இளையராஜாவே பாடிட்டாரு.
0: வேற லெவல் சங்கர்
1: அப்பாடா இல்ல, பாடும்போதுதான் யோசிச்சிருப்பாரு. ஆஹா, நம்ம கலாச்சாரம் நல்ல நல்ல வேற்றுகளே பாராட்ட வேண்டும் இல்லையா?
0: ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், கேட்கலாம் பாடல்.
1: அப்படி இருக்கும்போது கடைசியா ஒரு வாழ்த்தையும் வந்து சேர்த்துட்டு போயிருவோம். இனிமையான காலை நேரம் வணக்கம் சொல்லி இளையராஜாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதா கருப்பையா கலைச்செல்வன் சொல்லியிருக்காரு.
0: சூப்பர்.

0: ஊரு விட்டு ஊர்வத திரைப்படத்துக்காக பாடல ஒளித்துவிக்கிறது இசைஞானி இசைகள். கங்கை மரன் வரி எழுது
1: மற்றும் ஜானகி பாடினது.
0: சங்கர், இப்ப நாங்க பேச ஆரம்பித்த விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க கேட்ட தலைப்பு கேட்ப அடுத்து பாத்தீங்கன்னா இசைஞானி அவருடைய
1: மிக முக்கியமான ஒரு கட்டத்தை நெருங்கி இருக்கிறோம்.
0: ஞாபகப்படுத்தி இன்றைய நாள் அடுத்து போக போகிறது, அது தொடர்ந்து ஒரு பாடல் பாடல அந்த பிரேக் எடுத்தேன்.
1: இல்லாட்டி நாம நேரடியா அங்கேயே போயிருப்போம்.
0: என்னன்னு சொன்னா, அந்த பாடல்ல சங்கரனுக்கு அந்த முதல்ல வர ஒரு மியூசிக் இருக்கு பாருங்க,
1: பிஜிஎம்
0: பிஜிஎம்,
1: அதாவது ஆரம்ப இசை,
0: ஆரம்ப இசை
1: பிஜிஎம் எல்லாம் ஆரம்ப இசை.
0: ஆரம்ப இசையா, என்ன ஒரு அழகாடாப்பா! நீங்க கட்டாயம் நீங்க கேட்கணும், அதுக்காக தான் நாங்க சொல்றோம் இந்த தொகுப்பு முடிய அந்த பாடல் வருகிறது கெட்டு மகனுங்க.
1: அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து லைவ்ல ஒரு வாட்டி வாசிப்பாங்க. வாசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ளூட் ஊதுறவர் வந்து முதல்ல இது இப்படிதான் அவர் வாசிச்சாரு, அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல இப்படி இப்படி வாசிக்கிறேன்னு சொல்லி அந்த ராஜா சார் சொல்லி காட்டுற விதம் இந்த பாட்டை கேட்கும் போது ஞாபகம் வரும். கேட்டு
0: பாருங்கள் இந்த தொகுப்பை தொடர்ந்து.
2: ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள். இன்று ஜூன் மாதம் 2 இந்திய இசை வரலாற்றில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கிய இசை மேதையின் பிறந்த நாள், இசைஞானி இளையராஜாவின் பிறந்த நாள். 1953 ஜூன் 2 தமிழ்நாட்டின் பன்னிபுரத்தில் பிறந்த இளையராஜா சிறு வயதிலேயே இசையின் மீது அளவற்ற ஈர்ப்பை கொண்டிருந்தார்.
3: கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே.
2: கிராமிய இசையின் மண்வாசனையும் மேற்கிந்திய இசையின் நவீனத்துவத்தையும் ஒன்றிணைத்து இந்திய திரை இசையில் புதிய அத்தியாயம் ஒன்றை எழுதியவர். 1976 வெளியான அன்னக்கிளி திரைப்படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான அவர் அன்னக்கிளி உண்மை தேடுதே போன்ற பாடல்களால் ரசிகர்களின் மனதை உடனே கவர்ந்தார்.

அதன் பின்னர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை வழங்கினார். இளையராஜாவின் இசையில் ஒரு தனித்துவம் உள்ளது. பாடலை கேட்கும் போது அது வெறும் இசையாக மட்டுமல்லாமல் ஒரு உணர்வாக மனதில்

காதலின் இனிமை, பிரிவின் வலி, தாய்மையின் பாசம், நட்பின் ஆழம், இயற்கையின் அழகு அனைத்தையும் தனது இசையில் உயிர்ப்பித்தவர் அவர். மௌனராகம், நாயகன், புன்னகை மன்னன், தளபதி, தேவர் மகன் போன்ற திரைப்படங்களின் வெற்றியில் அவரது இசை முக்கிய பங்காற்றுகிறது. திரைப்பட இசையை தாண்டியும் சிம்பொனி இசை உருவாக்கிய முதல் இந்திய இசையமைப்பாளர்களில் ஒருவராக இளையராஜா விளங்க

0: லண்டனில் உள்ள ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவுடன் இணைந்து சிம்பொனி இசையை பதிவு செய்து உலக இசை அரங்கிலும் தமிழரின் பெருமையை உயர்த்தினார். 5 தலைமுறைகளை கடந்தும் அவரது பாடல்கள் இன்னும் புதிதாகவே ஒலிக்கின்றன. காலம் மாறினாலும் இசை மாறினாலும் இளையராஜாவின் மெட்டுக்கள் மக்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கும். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். ஒரு பாடல் நினைவாக மாறலாம், ஆனால் இளையராஜாவின் இசை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.

0: நல்ல பாடல்கள் அப்படியே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம்
1: வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி அப்படியே எல்லாரும் வீட்டுலதான் காதுகள் அனைத்தும் ரேடியோ பக்கம் தான்
0: இருக்குமா. சந்தோஷமா நிகழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது சங்கர், ஒரு நாங்கள் ஒரு பைக் கொண்டு வாங்க வேண்டும். ஒரு லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக் சூப்பர்ல
1: அப்படின்னா அது என்ன சொன்னா பஜாஜ் C200 பைக் வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்காக இப்ப வந்து பாத்தீங்கன்னா USB சார்ஜர் போர்ட் அது மட்டும் எல்லாம் ஏகப்பட்ட வசதிகள் எல்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க.
0: சோ நீங்களும் பைக் வாங்குங்க, அப்படியே சுத்தி திரியலாம்,
1: வேலைக்கு போகலாம்,
0: வேலைக்கும் போகலாம்,
1: சரியா வேலைக்கும் போகலாம், வேலைக்கு தான் போகணும்.
0: என்ன போனா காலையில நீங்க நல்ல ஐடியா குடுக்கறீங்க.
1: இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மழைக்காலங்கள்ல தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றது சகஜம் தானே. அப்படிலாம் வந்தா என்ன பண்ணணும்? மெல் டோல் ஒன்று எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும்.
0: ஆக நீங்கள் எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா அது மெல் டோல். மெல் டோல் ஒரு வகையான பாராசிட்டமால் மருந்து, நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதே போல அழகான தோற்றம் இருக்கிறது உங்களுக்கு, ஆனால் உறுதியான தோற்றம் இருக்கிறதா, ஆரோக்கியமான தேகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது.
1: அப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிஃப் கலோஜன் நேச்சுரலி வாங்கி பயன்படுத்துங்க. இயற்கையாகவே உங்கள் உடம்பில் கலோஜின் உற்பத்தி அதிகரித்து வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் சீரான பொலிவான சர்மம் உங்களுக்கு கிடைக்கும். காகில் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் இதை பெற்றுக்கொள்ளலாம்.
0: சுயாதீன ஊடக வலையம் ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் தான் இந்த டேக்கியா வேலைத்திட்டமாக. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த டேக்கியா வேலைத்திட்டம் நடைபெறுகிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில், ரீதி விபத்துக்கள் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டேக்கியா வேலைத்திட்டமாக பாடசாலை மத்தியில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான விடயமா இருக்கிறது. அது பற்றிய விஷயங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். சங்கர், பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் அயோயோவா மாகாணத்தில் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 2 சிறுவர்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகிருக்கிறது.
1: இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா சம்பவ இடத்துக்கு தகவல் அறிஞ்சு வந்த போலீசார் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை தடுக்க முயற்சித்து இருக்காங்க.
0: இதன் போடு பாத்தீங்கன்னா துப்பாக்கிதாரியும் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு உயிரமாய்த்து நாங்கள் அதிகமாக சொல்றது அதிகம் துப்பாக்கி கலாச்சாரம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதிகரித்து இருக்கிறது. இறக்க சிறார்கள் ஏன் சிறார்கள் பல பல விசாரணைகள் அப்படியே முடக்கத்தில் இருக்கிறது. எப்படி என்று கண்டுபிடிக்க முடியாது. அதிகமான பிரச்சனைகள் சங்கர் பாத்தீங்கன்னா இந்த சைக்கோ மன உளைச்சலுக்காக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை அதிகமாக செய்யலாம். ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா முதல்கட்ட விசாரணை போது உயிரிழந்த 6 பேரும் துப்பாக்கி தாரியால் சுடும் உறுப்பினர்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் சொல்லப்படுகிறது. குடும்ப தகராறு தான், குடும்ப பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம் பிரதர். அது மூலமா தான் இப்படி நடந்திருக்கு. பாருங்க, குடும்ப
1: ஃபேமிலி ப்ராப்ளம்னா வண்ட வண்டியா திட்டிக்கணும், எடுத்து சுட்டுக்க கூடாது.
0: பாருங்க என்ன, அதாவது நாங்கள் சொல்லுவார்கள் கோபம் வரும்போது ஆயுதங்கள் கையில் இருந்தா நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாம போயிடும் இல்லையா.
1: அதுதான்
0: தயவு செய்து இது போன்ற விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லையா. கோபம் வரும்போது ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு.

0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டாரத்திரியாக வந்து கொண்டிருக்கிறார்
1: ராகதேவன், இசையமைப்பாளர், பாடகர், பிறந்தநாளை கொண்டாடும் இளையராஜா அவர்கள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நல்ல நல்ல பாடல்கள் அப்படியே ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். வசந்தத்தின் வழியாக நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே போல ரொம்ப சத்தமாக எட்டியந்தோட்டை பணாபத்தை இலக்கம் ஒன்று ரவி கேரேஜ்ல சத்தமா ரேடியோ கேட்டுக்கொண்டு போதா சொல்லிருக்காங்க. ஒலிச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அங்க ரவி, சாந்தா, ரொனல், ருவான் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். எல்லோருக்காகவும் பாடல் தார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, ஒலிக்க வருகின்ற பாடலோடு நாங்களும் விடைபெற போகின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக தொகுத்து வழங்க ராகம் சுமாரத நிகழ்ச்சியோடு கலையகத்தில் ருஃபினா
1: விடைபெறும். நாங்கள்
0: என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ்,
1: நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.
0: நன்றி சொல்லுங்களேன்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: நன்றி புவனேஷ், நன்றி சங்கர். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இருக்கலாம். 10 மணி

0: அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனடி தானே சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாக்கு. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் விடுதி வசதிகளை மேம்படுத்துவதற்காக 55 புதிய விடுதி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் உயர்கல்வி பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய கிழக்கு பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகம், சப்ரகமோ பல்கலைக்கழகம், தென்கிழக்கு பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம், மொரட்டுவ பல்கலைக்கழகம், வாயம்பு பல்கலைக்கழகம், ரொஹுனு பல்கலைக்கழகம், திருகோணமலை வளாகம் மற்றும் கம்பஹா விக்ரமராஜ் பல்கலைக்கழகம் என்பவற்றின் விடுதி வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளன. பல்கலைக்கழக இளங்கலை மாணவர்கள் எதிர்கொள்ளும் தங்குமிட பற்றாக்குறை

0: வைக்க தீர்வு காணும் நோக்கிலும் பல்கலைக்கழக வளாகங்களுக்குள் அவர்களின் வாழ்க்கை சூழலை மேம்படுத்தவும் இத்திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. மூன்று கட்டங்களாக முன்னெடுக்கப்படும் இந்த பாரிய திட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்தமாக 16,000 மாணவர்கள் தங்குமிட வசதிகளை பெற்று நன்மையடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: உக்ரைன் முழுவதும் உள்ள நகரங்கள் மீது ரஷ்யா நேற்றிரவு நடத்திய பாரிய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். டின்ப்ரோவில் 4 பேர் கொல்லப்பட்டதுடன் 16 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதலை தொடர்ந்து கேவ் நகரில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 29 பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதலையடுத்து நகரின் மையப்பக்கத்திலிருந்து பெரும் புகை மண்டலங்கள் எழுந்துள்ளதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் தலைநகரில் தஞ்சமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
2: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராக

அடுத்த வாரிசு திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் வசனத்தின் இன்றைய தினம் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது காலை 10:10 ஆகின்றது. தொடர்ந்தும் இசை ஞானி இளையராஜா அவர்களின் இனிமையான பாடல்களோடு இன்றைய நாளில் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் செவ்வாய் ராகங்களோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக நீங்களும் இணைந்து கொள்ளலாம். எனவே ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளணும், பாடல்கள் விரும்பி கேட்கணும், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், எங்களுக்கு நீங்க கால் பண்ணணும் 0121-715-001 or 0121-715-111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம். ஒலிக்க வருகின்றது பாடல், இது மண் வாசனை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

0: நேரங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் நிகழ்ச்சியில் முதல் நேரழைப்பில் வணக்கம்.
1: இனிமையான காலை நேரம் வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் சபுமால் கந்த பெரிய புரியானிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். சரி, ஓகே. இன்னைக்கு வேலையா?
1: இளையராஜா இல்ல, இன்னைக்கு வீட்டுல தான் நிக்கிறேன். இளையராஜா சாருக்கு எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: சந்தோஷமான உட வாழ்த்து அப்படியே தமிழ்நாடு பக்கம் போயிருக்கோம். சரியா? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க வசந்தகுமார், என்று வந்து நீங்க விடுமுறை எடுத்திருக்கிறீங்க போல இருக்கு.
1: ஆமா.
0: சரி, விடுமுறை எடுத்துட்டு அதுவும் செவ்வாய் ராகங்களோடு இன்னைக்கு இருந்திருக்க
1: போறீங்கன்னு? செவ்வாய் ராகத்தோடு தான் இணைந்திருக்கேன்.
0: சரி, அடுத்த வரும் பாடல் யாருக்காக?
1: அடுத்து வரும் பாடல் அனைவருக்காகவும் கேட்போமே.
0: சரி, ஓகே வசந்தகுமார், ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மிக்க நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் இசைஞானியின் இசையில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்

0: பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டிவளை ஏந்த ஈரக்கொள்ளவளை ஏந்த சீர
1: மதியம் 12 மணி முதல் 3

0: கொண்டு வரும் விஸ்னத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது காலை 10:27. இந்த நேரம் அழைப்பில் மற்றொரு சந்தம் பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, இனிமையான காலை வணக்கம்.
0: சந்தோஷமான காலை நேர வணக்கம். யார் இது?
1: நான் ரூபினா, பதுளை ஞானகுரு.
0: ஞானகுரு, நல்லா இருக்கிறீங்களா?
1: நான் நலமா இருக்கேன், நீ நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். பதுளை பக்கவலாம் அப்படி இருக்கு ஞானகுரு.
1: காலநிலை சரியான வெயிலா தான் இருக்குது.
0: ரொம்ப வெயிலா இருக்கு. இன்னைக்கு அப்ப வேலையில இருக்கிறீங்க அப்படியா?
1: ஆமா, வேலையில தான் இருக்கேன்.
0: சரி, வர்க் எல்லாம் அப்படி போகுது?
1: வேலை வந்து சந்தோஷமா போகுது.
0: அப்படியா? சரி, ஓகே. யார் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ன்னு சொல்லுங்க.
1: என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சுந்தரராஜன் சொல்லி.
0: எங்க இருக்காரு?
1: அவர் உடம்பு சொல்ல.
0: சரி சரி, லாஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணீங்க அவரன்னு சொல்லுங்க.
1: லாஸ்ட் வந்து ரீசனா லாஸ்ட் சண்டே.
0: சரி, ஓகே ஓகே, சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க, அவருக்காகவே நாங்க அடுத்த பாடல் கேட்கலாமா?
1: தாராளமா கேட்கலாம். பேர் வந்து குளம் சேர்த்து.
0: சரி சொல்லுங்க.
1: அடுத்து ஒழிக்கும் பாடலை விரும்பி கேட்பது வந்து அண்ணாமலை இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், பிள்ளையிலான சிதார்த்தி, தக்ஷல தேவி, சன்மிதன்யா, காயத்ரி, மணி மற்றும் நண்பர் சுந்தருக்காக பாடல் தாங்க.
0: சரி, ஓகே, நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.

இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார், காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள். வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்,
2: செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் விஸ்னத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இனிமையான இடைக்கால பாடல்களோடு, சரி, இசைஞானியின் இனிமையான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் பேசலாம். வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த நேயர் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் அக்கா. நான் போக்பேட் ஜூட் பேசுறேன்.
2: ஜூட், எப்படி இருக்கிறீங்க?
3: எப்படி, நல்லா சுகமா இருக்கேன் அக்கா.
2: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, லைஃப் எல்லாம் அப்படி போகுது, என்ன செய்றீங்க இப்போ?
3: தொடர்ந்து பாட்டு கேக்கிருக்காங்க, சாந்தோஷ் இருக்காங்க, அகில இருக்காங்க, பிரியா இருக்காங்க, சந்திரகுமார் இருக்காரு, அசாண்ட குடும்பத்துக்காகவும் மனோட குடும்பத்துக்காகவும் ஐஸ்வரீசி பத்தோட சேகர் அண்ணனுக்கு குடும்பத்துக்காகவும் எல்லோருக்காகவும்
2: கேட்போம்.
3: ராஜாக்கா கேட்போம்.
2: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மைக்கு.

0: இன்றைய நாள் முழுவதும்
1: இன்றைய

செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசனத்தில் சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோட நேரம் ஏராளமான சொந்தங்கள் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்து கொள்ளலாம். குறிஞ்சாக்கடிலிருந்து அசருடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். திபிரிகாசிலிருந்து ஸ்டீவனி இணைந்திருக்கிறார். தர்ஷினி கொழும்பு 15 நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பகவந்தலாவிலிருந்து கருப்பையா கலிச்செல்வன் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறார். தியா குச்சனா இணைந்திருக்கிறாரு. அதே போல மொரினா உஸ்மான் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் எங்களோடு வந்து மயூ இணைந்திருக்கிறாங்க. அளவட்டியிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் கேட்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கிறாரு. அதே நேரம் பூபால ரத்னம் இணைந்திருக்கிறார். ஆரியம்பதியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். கொழும்பு 14 இருந்து மும்தாஸ் பீகம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் சிங்காரவேலன் திருப்பத்திற்காக.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வறுமையை ஒழிப்பதற்காக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரஜாசக்தி தேசிய இயக்கத்தின் ஒரு கட்டமாக 1000 கிராமங்களில் 1000 வேலை திட்டங்கள் இன்று நாடு தழுவிய ரீதியில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படுகிறது. இலங்கையின் 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த பாரிய கிராமிய அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படுவதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகை தெரிவித்துள்ளார். உற்பத்தி, பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்களுக்காக 25,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திட்டங்களை தாமதமின்றி முன்னெடுப்பதற்காக அனைத்து மாவட்டங்களுக்கும் தேவையான நிதியும் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிலும் குறைந்தபட்சம் 3 முதல் 5 திட்டங்கள் வரை இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: தொடர்ந்தும் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவரது சமூக ஊடக பதிவினூடாக அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக வாஷிங்டனுடனான பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தெஹ்ரான் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. எனினும் இந்த விடயம் தொடர்பாக ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வமான தகவல்களும் வெளியாகவில்லை.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
2: நிமிர்ந்த நடை

0: இசைஞானியின் இசையில் தர்மதுரை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான அழகான பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழித்து போய்ந்திருக்கின்றது. செவ்வாய் ராகில் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் நேரம் 11:10 தினேரம் அழைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது?
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் யமுனா. பதில்
0: எப்படி இருக்கீங்க யமுனா? நல்லா இருக்கீங்களா? செவ்வாய் ராகங்களோட இணைந்திருக்கீங்க. சரி, இசை நாணியின் பாடல்களை வந்து எப்பவுமே அடிக்கடி நீங்க வந்து பாடுற பாடல் அப்படின்னு சொன்னா என்ன பாடல்? அதாவது வீட்டுல ஃப்ரீயா இருக்க டைம்ல வேலைகள் எல்லாம் செய்யும் போது முணுமுணுக்கிற பாடல் அப்படின்னு சொன்னா என்ன பாடல்?
1: அவளுடைய எல்லா பாடலுமே பிடிச்ச பாடல் தாக்கா.
0: ஒரு பாடல் அப்படின்னு சொல்ல முடியாது,
1: முழுக்கிற பாட்டே இல்ல.
0: சரி, எங்களுக்கு
1: எல்லாமே அவளுடைய எல்லா பாட்டுமே பிடிக்கும்.
0: ஓகே, சூப்பர். சரி, அவர் இசையமைத்த பாடல்கள்ல ஏதாவது ஒரு பாடல் ரெண்டு லைன் பாட மாட்டீங்களா?
1: என்ன பாடுறக்கா,
0: ரொம்ப வெக்கப்படுறீங்க, அது மட்டும் தெரியுது. சரி, ஓகே யமுனா, சொல்லுங்க அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: அன்பான உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கேட்பாக்கா.
0: சரி, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு சொந்தங்களே, தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். 0121-1505-0001-1111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம் வாங்க.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: எங்கதான் போனார் இந்த அபுல்? அபுல் எங்கதான் போயிட்டாரு?
2: அபுல் ஹசன் எங்க?
3: அபுல் ஹசன் எங்க?
1: ரொம்ப நாளா அபுல காணாமே, எங்கதான் இருப்பாரு?
2: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
3: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
2: நல்லா இருக்குல்ல?
4: உங்க தண்டனை இன்னையோட முடிஞ்சிச்சு. நீங்க இனி செவ்வாய் கிரகத்துல இருந்து பூமிக்கு போகலாம்.
5: மதியம்
1: 12 மணி முதல் 3

0: இசைஞானியின் இசையில் கேளடி கண்மணி திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் ராகம் சுகுமாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். வசந்தம் எஃப்எம் நேரம் இப்போது 11:27. இந்த நேரம் மழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க ஹெரோல்? நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா, இன்று வீட்டிலே இருக்கிறேன்.
0: சரி, அப்ப இன்னைக்கு உங்களுக்கு லீவ், டியூஸ்டே அப்படின்னு சொன்னா லீவ் அப்படியா?
1: ஆமா ஆமா.
0: சரி, அப்ப செவ்வாய் ராகங்களோட தொடர்ச்சியாக இணைந்திருக்க போறீங்க?
1: காலையிலிருந்தே அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: சரி, ஓகே, சூப்பர். பாடல் திருவிகள் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க.
1: ஆமா, இனிமையான இடைக்கால பாடல்களோடு வளர்ந்து கொண்டிருக்கின்றது.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, ஹெரோல் மார்னிங் சாப்பிட்டீங்களா?
1: கல்முனை மட்டக்களப்பு வீதியில் அமைந்திருக்கின்ற ஜிவி சலூன்ல இருந்து குணம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அடுத்து பெரிய நிலாவளை மத்திய வீதியில இருந்து ரவி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். நின்றவர் பிரதான வீதியிலே மோட்டார் சைக்கிள் திருத்தினர் சகாப்தீன் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். முருகட்டாஞ்சேரியை சேர்ந்த தீபா மற்றும் பாண்டியிருப்பு தேவமணி மற்றும் பருத்தி துறையில் இருக்கின்ற சியாமலா மருதமனை பிரதான வீதி புத்துக்கடை புகாரி அனைவரை இணைத்துக் கொண்டு
0: அனைவருக்காக ஒரு அருமையான பாடல் கேட்கலாமா? சரி, ஓகே ஹெரோல், ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இதை கொண்டு வைக்க நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான பாடல் ராஜா திராஜா திரைப்படத்துக்காக.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: நவனியின் இசையில் முத்துக்காலையை திரைப்படத்துக்காக நடைபெற்ற அருமையான பாடல் வஸ்தத்தின் சஃபாயிராங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் ஒளிந்து போய்ந்த நேரம் இப்போது 11:38. இந்த நேரம் அழைப்பில் மட்டும் ஒரு சந்தம் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, பாராஸ்டே சிவகுமார்.
0: சிவகுமார், நல்லா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கா, சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, ஊரெல்லாம் எப்படி இருக்கு சிவகுமார்?
1: சூப்பரா இருக்கா, நலமா இருக்கா. செவ்வாயத்தோடு இனிமையான பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமையான பாடல.
0: சரி, இன்னைக்கு வேலையா லீவா வீட்டுல?
1: என்ன கொஞ்சம் விடுமுறை அக்கா.
0: எடுத்திருக்கீங்க போல இருக்கு அப்படியா?
1: பாடல் கேட்க போற விடுமுறை அக்கா கிடைச்சா ஒரு சந்தோஷம்.
0: சந்தோஷம் தான். இருந்தாலும் வந்து எத்தனை நாள் விடுமுறை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க.
1: ஒரு நாள் கண்டிக்க மட்டும்,
0: இன்னைக்கு மட்டும். சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம், பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு தானே?
1: ரொம்ப பிடிச்சிருக்கா, இனிமையான பாடல் இருக்கா, சோக பாடல்.
0: சரி சரி, ஆஹா, அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க பாக்கலாம்.
1: பாடல கேட்கிற அபிஜானு பிரேமா கிரிசானுக்காகவும், பாராட்ட ஞானசேகரன் வெள்ளையும் சவுந்தரா கிரிபோ சீன்சனுக்காகவும், அசோக் குமார் கிரிபோ அனைத்து கேட்போம்க்கா.
0: சரி ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.
0: சரி, அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் பொன்னுமணி திரைப்படத்துக்காக பெற்ற

இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்ணா வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள். இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து நினைத்திருக்கலாம் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகலும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சிவானி மற்றும் அபுல் ஹாசன் இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி சிவானி வந்தாச்சு. நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாதியப்படுதின் வணக்கங்கள். 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற 3 மணி வரைக்கும் மதிய நேர குதிரம் நிகழ்ச்சியோடு
1: ஆட்சிக்கான மதிய நேர வணக்கம். வளமையான நாள் போல இன்னைக்கு செவ்வாய் ராகம் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். ரொம்ப அலட்டாம பாட்ட போடுங்கன்னு சொல்றது எங்களுக்கு விளப்பம் தான்.
0: அதோட அபுள், இன்றைய நாள் பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு முக்கியமான விடயம், நம்மளோட செவ்வாய் ராகம் அப்படின்றதையோட சேர்த்து ஒரு ஸ்பெஷல் பதிவிடுங்க.
1: வணக்கம். நீங்களும்
2: பாட்டு
1: கேக்கு
2: பாடல் கேட்கல
0: உங்களுக்கு ஒரு வரி பாடி காட்டுங்களேன்.
2: எனக்கு பாடல் வராது.
0: ட்ரை
2: பண்ணுங்களேன்,
1: அடுத்த செவ்வாய் முயற்சி பண்ணி பாக்கலாம். பாட என்ன?
2: கட்டாயம் கட்டாயம்.
0: நன்றி
1: நன்றி
0: வெள்ளி வரைக்கும் இடையில செவ்வாய்க்கிழமை மட்டும்தான், காலையில இருந்து நாங்க செவ்வாய் ராகத்தை போடுவோம். மற்ற நாட்கள் ஒவ்வொரு வருஷமும்
1: போடுங்க,
0: மயில் தொகையை போட்டு விட்டுருவோம்.
1: பிரச்சனை படுத்துருவார்
0: தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம். இது மதிய நேர குதுகலம்.

0: பூத்திரை பாட்டுக்காக ஒரு இனிமையான பாடல் அப்படியே நான் கேட்டுட்டு செவ்வாயாகம் கொண்டு வரும் மதிய நேர குதுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 19 நிமிடமாக இந்த வேளை அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், இதுவரைக்கும் வணக்கம், அன்பான மதிய வணக்கம்,
0: சந்தோஷமான
2: தார் தம்பி, எங்க இருந்து பேசுறீங்க? ஸ்ரீதேவி,
1: ஸ்ரீதேவி நான் பேசுறேன், எங்க அப்பா இருந்து அப்துல் மஜித் பேசுறேன். அப்துல்
2: தம்பி மஜித் நான் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாய்க்கு, நீங்க எப்படி நல்ல சுகமாய்க்கீங்களோ?
2: நல்ல சுகம் மஜித். இந்த பல்லு வலிக்கு என்ன காரணம்?
1: பல்லு வலிக்கும் நல்ல தூளாக்கி அந்த ஓட்டையில வச்சு. சரி
2: சரி,
0: எப்படி இருக்கீங்க அப்புறம்?
1: நல்லா இருக்கிறேன் சிவானி மேடம், எப்படி நீங்க? எப்படி சும்மா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்குது?
1: நல்லா இருக்கு, நல்ல கிளைமேட், நல்ல கிளியரா இருக்கு.
0: அப்படியா? நிகழ்ச்சி வந்து ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றது நீங்க.
1: உங்களோட நிகழ்ச்சி 3 ஹவர், உங்களோட 3 மணி தேர நிகழ்ச்சி சூப்பரான இடைக்கால பாடல் போட்டுருக்கீங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், நல்ல சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு உங்களோட பாடலை கேட்டுக்கொண்டு.
2: ரொம்ப நன்றி தாராளம் மீகா ஸ்ரீதேவி.
1: இங்க பாடலை கேட்பதற்கு கொழும்பு 14 இருக்கும் சகோதரி மும்தாஜ் பேகம், அவரது கணவர் முகமது சயீத், அவரது செல்லம் மாலுக்காகவும், முக்கியமாக தோப்பூர் அனிபா சார் அவர்களுக்கும், சகோதரி மாவனல்லை நிஷா அவர்களையும் சேர்த்துக் கொண்டு, திருப்புக்கு சொந்தக்காரி பருத்துத்துறை அருள்மொழிக்காகவும், மருதமுனை கலில் சாய்ந்த மருது சகோதரி நபீதா, மற்றும் முக்கியமாக நீர் ஒன்று கொச்சிக்கடை ஈடன் ஐயா அவர்களையும் சேர்த்துக் கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்தது உங்க இருவருக்கும் அன்பான நன்றி, வணக்கம்.
2: நன்றி நன்றி நன்றி.
0: அண்டா அண்டா அண்டா,
2: என்ன உற்சாகமா இருக்கீங்க?
0: ஒரே டைம்ல நன்றி நன்றினு சொல்லிட்டு
2: முடிச்சு.
0: ரைட், ஓகே, சந்தோஷமாக இதே போல பேசணும். அதே போல நீங்களும் உங்கள் மனதுக்கு பிடித்தமான இனிமையான இடைக்கால பாடல்கள், அதே போல 80-90களில் வெளிவந்த ஆட்டம் போட வைக்கக்கூடிய குத்து பாடல்கள் எல்லாம் கேட்கணுமா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? கால் பண்ணுங்க 0112-5 அதே போல.
2: அப்படி மில்லனி சென்னா 0112-5111 அப்படியே மில்லனி சென்னா.
0: பேஸ்புக் பொம்மா போனீங்கன்னா அபுல் ரொம்ப அழகா கியூட்டா பசந்தா, இன்னும் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ எல்லா வேர்ட்ஸும் நீங்களே எட் பண்ணிக்கோங்க. எல்லா வேர்ட்ஸுக்கும் சொந்தக்காரம் நம்ம அபுல் ஹாசன் இருப்பாரு, அந்த போஸ்ட்க்கு லைக் பண்ணிட்டு கமெண்டை பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே நிகழ்ச்சி செய்து கொண்டு பயணிக்க நாங்களும் காத்திருக்கின்றோம். இப்போ மகாராசன் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: என்ன விசேஷம் வீட்ல?
1: என்ன
0: வீட்டு வேற என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் ரெடியா? இனிமே தானா
2: சமைக்கிறேன்
0: சுகர்தா? என்ன நீங்க தான் என்ன
1: என்ன மீன் கறியா?
2: என்ன
0: பாட்டு?
2: ஆவாரம் பூ படத்துல அடுக்குமல்லி எடுத்து வச்ச தொடுத்து வச்ச மாலை.
1: நீங்க அந்த பாட்டுல ரெண்டு வழி லைன் படிச்சா
0: ஒரு நாள் பேசுறீங்க, ஒரு நாள் பாடி காட்டுங்களே.
2: அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை.
0: அடுப்பே வந்து பாடுற மாதிரி இருக்கு,
2: அவ்வளவுதான் தெரியும்.
1: யார் யாருக்காக பாடுறது கேக்குறீங்க?
2: பாடுற எனக்காகவும், அன்பு கணவருக்காம், செல்ல மகளுக்காம், முக்கியமா உங்க இருவருக்காம், போனேஸ் நந்தகுமார் சேர்க்கா, சித்தி அஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமா, பர்தா, பாத்மா, ரவி, ரகுமா, மருது, குவைதி, சின்னையா, மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாத், உமாச்சந்த, வசந்தகுமார், ஃபாரூக், அப்துல் அஜி குடும்பத்துக்காகவும், வசனம் கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: சாம்பார்ல வந்து சில்லரை காசை கொட்டி வச்சிருக்கேன்னு
1: கேட்டிருக்காரு.
0: அதுக்கு அவ என்ன சொல்லிப்பா?
1: என்ன சொல்லிருப்பாரு?
0: என்னடி சாம்பார்ல சில்லரை காசா கொட்டி வச்சிருக்க என்னன்னு கேட்டி. அதுக்கு அவ என்ன சொல்லிப்பா?
1: என்ன
0: சொல்லிருவாரு
1: தெரியலீங்க? நம்ம மும்தாஜ் பேகம் கேட்டு பாடலை கொடுத்துடலாமா? ஆவாரம் பூ திரைப்படத்துக்காக இளையராஜா அவர்களுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் அவரோடு இணைந்து ஜானகி பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க காத்திருக்கிறது.

0: ராஜாவின் இசையில் ஒரு இனிமையான பாடல் அப்படியே கேட்டு நாங்க நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். நேரம் நண்பர்கள், 12 மணி கடந்து 44 நிமிடமாக இந்த வேலை அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
2: எங்களுக்கு
0: மறைமுகமா
3: பாடுவாங்க போல விளங்குது.
0: நீங்க
3: திருப்பி என்ன பாட்டு பாடி இருப்பீங்க?
0: சென்னாலும்
3: கவிதை அப்படி பாடிப்பாங்க. ஒரே பாட்டு
0: சரியான பர்சன் வரும்போது நாங்க அந்த பாடுவோம் இல்லையா?
3: சரி விடுங்க நீலா, அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்?
0: வெயில் நேரத்துல வந்திருக்கீங்க அப்போ.
3: சரி நிலா செல்லுங்கம்மா, தாரெல்லாம் மீக்க அவங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க.
0: நிலாம ஏன் நிக்கணும்? சரி ஓகே, இப்ப ஒரு சூப்பரான பாடுவது கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
6: இது என்ன பிரமாவா? இதோட ஸ்பெஷலிட்டி ஒண்ணு இருக்கு.
5: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு.
7: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும்
8: உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
9: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
0: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: எப்பவுமே வராது. இந்த பாடலும் சரி, இந்த வரிகளும் சரி, அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரியான மியூசிக்கும் சரி, அவர் பாடுற அந்த விதமும் சரி, ரொம்ப இனிமையா இருக்கும் இல்லையா?
1: ராமராஜன் நடிக்கிறதும் சரிதான்.
0: அப்படியா?

0: எதிர்கால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்ல போ, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாக்கு. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: முல்லைத்தீவு முதல் காங்கேசன் துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகளுக்கு வளிமண்டல வெயில் திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவித்தல் நாளை முற்பகல் 10:30 வரை அமுலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முல்லைத்தீவு முதல் காங்கேசன் துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமான மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அந்த அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தாய்வான் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் விமானத்தை இயக்கிய 2 விமானிகளும் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டின் தெற்கு துறைமுக நகரான காவோஜிங்கில் காங்ஜன் விமானப்படை தளத்தின் ஓடுபாதையில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. விபத்துக்கான காரணத்தை விசாரணை செய்ய விமானப்படை விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்ல போ, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாக்கு. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: ஐயோ உங்களோட சிரிப்பு என்ன அது, எந்த நாள் சொல்லி கொண்டீங்க என்னன்னு எனக்கு விளங்கல.
1: அதாவது அபு, இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். ஒரு காலத்துல இந்த பாடசாலை காதல் எல்லாம் வரும்போது பார்த்து ஒரு நபர் பாடிய ஒரு பாடல்.
0: இன்னும் பாடுறாரு அவர்.
1: இன்னும் பாடுறதுக்கு நான் இன்னும் பாடசாலை இருக்கணும் இல்லையா?
0: என்ன செய்ய பாடி பாடு.
1: அதாவது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடுனா இருக்காரு இல்லையா, அவரோட குரல் அப்படியே எல்லாருமே
0: கட்டிருக்காரு. பாடியிருக்காரு, மத்த பாட்டு எல்லாம் பாடியில்ல அவர்.
1: அவர் எத்தனை பாடல்கள் பாடி இருந்தாலும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்.
0: புரியுது புரியுது. தாறு வந்திக்கான்னு பாருங்க.
1: வணக்கம்.
0: நெருப்போட பொறுப்பா வேலை
2: செய்யணுமே.
1: பொறுப்பு சொல்லுங்க புண்ணியராஜா, நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் எல்லாம் பிடிச்சிருக்குதா? அப்படியா, சரி ஓகே. சொல்லுங்க யார் யார் எடுத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்க
2: போறீங்க? நண்பர்கள் இருக்காங்க, பேர
0: சொல்றேன்க்கா.
2: ராமா, ஹரி, சண்முகராஜா, மகேஸ்வரன், பத்மராஜா, ராசலிங்கம், ஜெயகாந்த், கிருஷ்ணராஜா, பஜி, அனைவருக்காகவும் கேட்க முக்க செம்ம பாடல் உண்டு.
0: நன்றி
2: நன்றி.
0: எப்படி இருக்கீங்க தங்கச்சி?
1: என்னது?
0: ஓ, ஒருத்தர் சொன்னாரு உங்க அப்பா இப்ப அமெரிக்கால தானே இருக்காரு, என்னவா இருக்காருன்னு கேட்டிருக்காரு. என்ன சொல்லிருப்பாரு?
1: அமெரிக்கால என்னவா இருக்காரு? அப்பாவை தான் இருந்திருப்பா, அங்க
0: போனாலும் அப்பாவை தான் இருக்குன்னு சொன்னாரு. நீங்களும் ஆறாள் தான். சரி, பாட போடுங்க ஜிதேவி.
1: எஜமான் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் ஜானகி மற்றும் பாலசுப்ரமணியம் பாடுகின்ற ஒரு சூப்பரான பாடல்.

0: இந்திய திரைப்படத்துக்காக பாடலொழித்து ஓய்கிறது செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மத்திய நேர குதுகம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். அவள் இந்த நேரம் மிக முக்கியமான விடயத்தை அங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
1: என்ன விடயம்?
0: நாடளாவிய ரீதியில பாத்தீங்கன்னா இந்த வீதி விபத்துகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இதனை தவிர்க்கும் முகமாக நாடளாவிய ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா டேக் கேர் வேலை திட்டம், அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமான டேக் கேர் வேலை திட்டமானது நாடு தெரிவி ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. வீதி நாடகங்கள் செயலமர்வுகள் வழியாக இந்த வீதி விபத்து எப்படி ஏற்படுது, இதை எப்படி நாங்க தவிர்த்து கொள்ளலாம், இப்படி பல விஷயங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த செயற்பாடு பாத்தீங்கன்னா இனி வரும் நாட்களையும் பாடசாலைகள் ஒவ்வொரு நடக்கும் அப்படின்னு நாங்க ரொம்ப சந்தோஷமா சொல்றோம் இல்லையா?
1: நல்ல விஷயம், நல்ல விஷயம். இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறேன். பின்படுத்தணும்
0: கண்டிப்பா. இன்று சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த செயற்பாடு பாடசாலை மாணவர்கள் மத்தியில வந்து ஒரு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் லகண்டா வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி மற்றும் ஐடின் ஆகியன இணைந்து இந்த செயற்பாடை வந்து ரொம்பவே சிறப்பா முன்னெடுத்துட்டு வராங்க அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நாங்க அப்படியே ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போ நம்மளோட பேசுறதுக்காக யாருந்து பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். இருவருக்கும்
1: வணக்கம். யாரு?
2: நான் வர்தானி
1: ஃபர்சானா. இப்படி எங்க பேசிருந்தீங்க ஸ்ரீதேவியோட?
0: கூட்டாளி
1: தானே அப்படி பேசணும். சீதை சாப்பிட்டீங்களா?
0: உங்களோட பேசிட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபுல் வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்க.
1: நன்றி. பாட்டு கேக்க
0: இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும். அன்பான மதி நேர வணக்கம். மத்துக்குமை கஸ்தூரி கடையில இருந்து கஸ்தூரி ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். வாசனத்தின் செவ்வாய் ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களாம். நிகழ்ச்சியினுடைய பாடல் தெரியவும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் அன்பான மனைவி விமலா தேவி, மகன்மார்களான பிரஷான் அபிஷான், மகள் அபிநவி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கம். மதிநேர குதுகம் நிகழ்ச்சி சூப்பரா போகுது அப்படின்னு சொல்லி ஹெடன்ல இருந்து நவீன் வந்திருக்காங்க. அதே போல இனிமையான மதிநேர வணக்கம். மாத்துக்காம அம்பேத்தன விஜய் ராஜா வந்திருக்கிறாங்க. பனிமலர் மற்றும் மனிஷா, விதுஷான், இமோஷி, பிரத்விக், சரத்குமார் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க.
1: அதே மாதிரி பெட்டார வந்து ட்ரஸ்ட் லைன்ல இருந்து சுரேன் வந்திருக்காரு, ஃபஷால் வந்திருக்கா, அருண் வந்திருக்காங்க, இவங்களுக்காக சூப்பர் ரகு வந்திருக்காங்க, அவங்களுக்காக சூப்பரான ஆசிக்கான பாட்டு ஒன்று தாங்க நான் சொல்லி சுரேன்ஜி சொல்லியிருக்காரு.
0: சந்தோஷமான மதிநேர வணக்கங்களோடு அன்பு அறிவிப்பாளர் இருவரும் எப்படி இருக்கீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்தில் இருந்து சரவணன் அமுதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். பாடல் திருவிழா தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக பகிர்ந்திருக்கிறாங்க. அதே வேலை புவனேஸ்வரம் மங்க இறைச்சி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான மதி நேர் வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க.
1: கட்வாலில் இருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்களா. ஆட்சிக்கான ஒரு பாட்டு தாங்க கே எஸ் இருக்க, கண்ணாவுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க தம்பின்னு சொல்லிக்காங்க.
0: இந்த இருந்து அரசு வந்திருக்கிறாங்க. அப்சான் விஜயகுமார் வந்திருக்கிறாரு. நிஷா மாவன இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஆகாஷ் வந்திருக்காரு. கேரளா
1: வாழ்த்துக்கள்.
0: நடந்து வந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக இவர்களை இணைத்துக் கொள்ள நிகழ்ச்சி அடுத்து ஒரு சூப்பரான பாடல் கேட்க போன தொடர்ச்சியா நீங்கள் 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமும் வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312-5-3 போல.
1: அப்படி மில்லனி சின்ன 0-2-7-5-1-1-1 இருக்கு.
0: நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் ஒடி ஒத்திக்க போறமான மோகனூர் விலையாக இணைந்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்ல நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நாங்களும் காத்திருக்கின்றோம். இப்போ கருப்பு நிலா பாடல் வருகிறது, கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: உற்சாகம் கொண்டு வரும் மாதிரி நேர குதுகம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம்.
1: நேரம் சரியாக நீங்களே சொல்லுங்க.
0: நீங்களே சொல்லுங்க, ஒரு டைம் இருக்கா?
1: அப்படி ஒரு டைம் உண்டு. நேரம் 1:31.
0: மன்னிக்கவும், நேரம் 1 மணி கடந்து 33 நிமிடம்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
9: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
10: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
9: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
11: மச்சு போட்டு தாக்கு.
9: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
12: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: வணக்கம்
1: பாடலாம்
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, அப்படி சொன்னா நீங்க உங்க மனசு கொஞ்சம் குளிர் பண்ணாதீங்க. பாடல்

0: காதல் இல்லாம வாழ்க்கை ஆகுமான்னு பாருங்க, என்ன வேலையை பாருங்க.
1: அதே கேள்விதான் உங்ககிட்ட நான் கேட்க வந்தேன், நீங்க என்கிட்ட கேட்டுட்டீங்க. காதல் இல்லாம ஒரு வாழ்க்கை கிடையாது.
0: ஏன் கிடையாது?
1: திருமணமாக இருந்தாலும் சரி, இல்ல வீட்டில் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி, காதல் அந்த அன்பு இல்லாம அந்த வாழ்க்கையை வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நானும் திருமணமே முடிக்கல. இருந்தாலும் நான் ஒரு பொதுவான சிந்தனை தான்.
0: ஆற சிந்தனை தான் தார் வந்தீங்கன்னு பாருங்க.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் அக்கா.
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: தன்னோட தீன் இருக்கு. நசீர் அக்கா.
1: நசீர், எப்படி இருக்கு நசீர்?
2: நல்லா இருக்கேன் அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணா அபிலாஷனா எப்படி இருக்காரு?
0: நாங்க நல்லா இருக்கேன். சிதே சின்ன சப்போர்ட் ஒண்ணு தரணும். சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வைக்கிறீங்களா? எங்க டீரோ கோலி
1: அப்புறம் நன்றி சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஹோட்டல்ல வந்து ரொம்ப பரபரப்பா வேலை செய்துட்டு இருப்பீங்க.
0: ரொம்ப பரபரப்பு தான்.
2: நம்முடைய செவ்வாரகம் வசனத்தை போட்டாலே ஒண்ணு விளங்காது. ரொட்டி மேக்கர் மலை மலண்டு சம்சாதிக்கிறாரு. மத்த
1: எல்லாருக்காகவும்
2: என்ன
0: பாட்டு ஓடுமாம்
2: அவருக்கு? அந்த கரியாமணி கருகமணி அழகுமணி அருமமணி அந்த பாட்டு இல்லையா? பூவை பருக பூஜிச்சுடுங்க அந்த பாடல் தாங்க
0: கேட்டார். ரெண்டோட தோச பாட்டு தான் கேட்டார். கருகமணியும் என்ன கல்லுமணியா?
2: கருகமணி கருகமணி அழகுமணி அருமமணி அப்படி ஒரு பாட்டு இருக்குதானே?
0: எனக்கு தெரியல. அவர் ரொட்டி பாதி சொல்லி கல்ல பாத்து சொல்லிப்பா கருப்பு மணிக்கு ரொட்டி போட்டு. சரிங்க, ரொம்ப நன்றி.
2: முடிச்சதுனால எல்லா பாட்டும் வருகும் கேட்க
0: கட்டாயம் கட்டாயம். நன்றி.
1: அவர் கேட்ட பாடலை நாங்க அடுத்த மணிக்கு தருவோம். இப்ப நாங்க ஸ்டார் பாடலை கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அபுல் ரூபா வந்து தெமோதரை இருந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி
0: கேட்டுக்கொண்டு
1: அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான மதி நேர வணக்கம் நிகழ்ச்சி அண்ட் பாடல் தெரிவுகள் சூப்பர் வேற லெவல். தனக்கு ரொம்ப சொல்லிருக்கிறாங்க. நம்ம திஸ்ஸ மகாராமையில இருந்து கீதா வந்திருக்கிறாங்க. அக்கா எல்லோருக்காவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பிடித்த பாடலாம் தந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் கீதா. தொடர்ச்சியா நிகழ்ச்சியோடு இருந்துருங்க. இப்போ நாங்க ஸ்டார் பாடல் கேட்க போறோம். வசந்தம் எஃப்எம் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
0: இசையமைப்பாளர் இளையராஜன்.
1: அவருக்கு இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு பாடல் கேட்டு வரலாம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2 மணி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நீர்க்கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி மீளாய்வு செய்யப்பட உள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வழங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய நீர்வழங்கள் மற்றும் வடிகளமைப்பு சபையின் நிரந்தர சேவையில் இணைத்துக் கொள்ளும் முகாமைத்துவ உதவியாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு நீர்க்கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படாதென கடந்த 19ஆம் தேதி அமைச்சரவை தீர்மானங்களின் போது அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நீர்க்கட்டணங்கள் மூலம் முழுமையான செயல்பாட்டு செலவுகளை ஈடு செய்ய முடியும் என்பது இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. நீர்க்கட்டண திருத்தம் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் மின்சார கட்டண உயர்வு நீர்க்கட்டணத்தில் ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டினார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சியொன்றை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அவர் நேற்று அவசரமாக டெல்லிக்கு சென்றமை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளம் IPS அதிகாரியாக பணியாற்றி வந்த அண்ணாமலை அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்து கொண்டார். தமிழக பாஜக தலைவராக 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய அவர் தமிழகம் முழுவதும் பாஜக வளர்வதற்கு முக்கிய பங்காற்றியுள்ளார். இதனால் இளைஞர்களின் ஆதரவு அண்ணாமலைக்கு அதிகரித்துள்ளது. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னர் தமிழக பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். மாநில தலைவர் பதவி இல்லாததனால் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடாத அண்ணாமலை கட்சியின் எந்த நிகழ்விலும் பங்கேற்காமல் ஒதுங்கி வந்தார். பாஜக தலைமையை எதிர்த்து முதன்முறையாக கருத்து தெரிவித்ததன் மூலமாக சுதந்திரமாக செயல்பட பாஜகவிலிருந்து விலகி புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக அண்ணாமலை தீர்மானித்துள்ளதாகவும் இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும்
0: அவதானத்துடன் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் வெளிவந்த ஒரு சூப்பரான பாடல் அப்படியே கேட்டுட்டு நாங்க அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். இறுதி மணி நேரத்துக்குள்ள அப்படியே நாங்க வந்துட்டோம். நேரம் மதியம் 2 மணி கடந்து 9 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்க இருந்தாலுமே இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0-2-5-0-1 போல நாங்களும் காத்திருக்கின்றோம்.
1: வணக்கம்.
0: மகேந்திரன், எப்படி
2: இருக்கீங்க?
0: என்ன சுகமா இருக்குன்றதே ரொம்ப சோகமா சொல்றீங்களே,
2: என்னாச்சு?
0: சாப்பிட்ட கலக்கத்துல இருக்கீங்களா, இல்ல சாப்பாடு இன்னும் வரலையா அப்படின்ற கோபத்துல இருக்கீங்களா? சரி, ஓகே. என்ன அவ்வளவு
2: மறந்துட்டீங்க?
1: இப்படி சொல்லி சொல்லியே மறந்து போட்டு பேச்சு பேச்சு கடைசி நேரம் மறக்கிறீங்களே சொல்ல. என்ன தம்பி, பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் இப்படி போகுது வேலை எல்லாம்?
2: நல்ல வேலை.
0: சொல்லுங்க மகேந்திரன், யார் யார் இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: மற்ற
0: வசந்த கே அனைவருக்கும் தாமல் எல்லாரும் சேர்த்துக்கும். நன்றி நன்றி நன்றி.

0: முதல் மரியாதை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலோடு அப்படியே நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். நேரம் மதியம் 2 மணி கடந்த 21 நிமிடமாக இந்த வேலை அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் சொந்தம், வணக்கம் சொந்தம்,
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். ராஜேந்திரன்,
2: ராஜேந்திரன்
1: நீங்க மட்டும்தான் ராஜேந்திரன்.
2: அப்ப ராஜேந்திரன் வந்து இந்த இயலிசை நாடக மன்றத்துல நாடகம் ஒண்ணும் இல்லையா இப்போதைக்கு?
1: என்ன
0: பாட்டு? நட்சத்திர ஜன்னல் பாடல். இந்த ஷோல எப்படிங்க குடுக்கறது?
2: ராஜேந்திரன் அப்புறம் சொல்லுங்க ராஜேந்திரன், உங்களோட தாரலா மீகா ஸ்ரீதேவி
1: நகைச்சுவையா
0: இல்லையா நாங்க சொல்றோம்.
2: சொல்லுங்க.
1: அப்ப இவரு யோசனை பண்ணி செஞ்சாரு, உண்மை நடந்து கதை
2: செஞ்சோம்.
1: உட்கார்ந்து சாப்பாடு எல்லாம் போட்டாச்சு. அன்னைக்கு செமன் கறி
2: சொல்லுவான்னு
1: நீர்கொண்ட சிவன்குமார் மற்றும் மாத்தலையில கல்தாவளையில பொன்னுசாமி குடும்பத்தினர், என் மகன் இருக்காரு சுதாகர் கண்டியில, மருமகள் பவானி இருக்கு, மற்றும் பெரிய மக்கள் கோபால் இருக்காரு, காளிமுத்து இருக்காரு, இவர்களுக்காக நம்ம வசந்தது எல்லாத்துக்காக.
0: நன்றி. நான் ஒரு சுகாதார பாடல் தாரேன். அதாவது அபுல், நாங்க வந்து சொந்த பந்தங்களோட எவ்வளவு கோபமாக இருந்தாலும், எவ்வளவு சண்டையாக இருந்தாலும் கூட, அந்த சண்டைகள் எல்லாம் அந்த நேரத்தோட நாங்க எல்லாம் ஆகிக் கொள்ளணும் இல்லையா? ஏன்னா நாங்க வந்து வாழ போற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். அப்படி இருக்கும் போது நாங்க வாழ்க்கையும் போதும் மற்றவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போயிடும் இல்லையா?
2: வயசுகேதமாய் பேசுறீங்க, கிளவின்றது
0: உங்களோட ட்ரைனிங் தான் எல்லாம். ரைட், ஓகே, சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். இது மாதிரி நேர கூதுகளும் ஒரு இனிமையான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வரலாம். நேரம் மதியம் 2 மணி கடந்து 24 நிமிடம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: பெரிய சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து.
5: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
1: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
0: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு.
2: மச்சி போட்டு தாக்கு.
0: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
3: போங்கடா போய் வேலையில

0: முதல்ல யாரும் கேக்கவா நம்ம தேவி இல்லாம குணால் குணால் தம்பி செல்லுங்க ஸ்ரீதேவி எப்படி இருக்கிறீங்க இது போல
1: நல்லா இருக்கு
2: மகேஷ் எங்க போயிட்டீங்க நின்றான காணுமே
1: என்ன
2: செய்திருக்கீங்க
0: அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து அபிள மாமான்னு கூப்பிட இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி போறேன் ஆனா நல்லா தான் இருக்கு நானே இனி உங்களை மாமான்னு கூப்பிடவா
3: மர்மம் வந்தா
0: இல்ல நானும் உங்களை மாமான் கூப்பிடுவேன் வேணாமா
3: அண்ணா கூப்பிடுங்க
0: அண்ணா கூப்பிடுறேன்
3: கூப்பிடுவோம்
0: அப்படியா சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் இது மதி நேர கூதுகளம்
4: என்னடி
5: சிரிப்பு
4: இத பாரு
5: மஸ்தி ரொம்ப ஜாஸ்தி தாண்டி

8.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாவை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

102.6 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: சென்னையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: அவர்களுக்கு இனியும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நூறாண்டுகளும் வாழணும் வந்து வாழ்த்துறேன். அவட பாடல் வேண்டாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: எல்லாத்துக்கும் அவட பாட்டு தாருக்கு தான் பிடிக்காது என்ன.
1: ஓ
2: சரி, நீங்க சாப்பிடுங்களா? சாப்பிட்டு இருப்பீங்க இந்த நேரம்.
1: இல்ல இல்ல, இன்னும் சாப்பிடுறேன். பாடுதாங்க
2: இளையராஜா கேட்டிருந்தா உங்களை கூப்பிட்டு பாட வச்சிருப்பார். சரி, தாராளமா.
1: நேற்று பின்னேரத்துல இருந்து இந்த வசந்த மாணவி இழுக்கவே இல்லை. நான் போனதுதான் நேற்று பின்னேற்று கேட்டதுல ஜாயின் பண்ணிட்டே
2: முடிச்சேன்.
1: இழுக்கையில நீங்க இருக்கா சொல்லுங்க. இருக்கா
2: நான் சொல்றேன் இழுக்கையில. முடிஞ்சு நீங்க இழுக்க பாருங்க. என்ன
3: நிகழ்ச்சியோடு இதுவே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பாடல்களும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சப்பல் மல்கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. ஆயன்பன மதிநேர வணக்கம் இருவருக்கும். இலக்கம் ஒன்று சப்பல் மல்கந்த பெரியங்கா வந்திருக்கிறாங்க. சிவானி மற்றும் அவள் சகோ இருவரும் நலமா?
2: என்ன குறும்.
3: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அன்பு கணவர் ரமேஷ், பிரபாத், அதே போல அத்தை மாலினி, அன்பு மகன் பிரமோத் ஆகியோர் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான மதிநேர வணக்கங்களோடு ஊர்கூட வந்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. அதே போல மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஆயக்கா அன்பான மதிநேர வணக்கம், பாடல்கள் எல்லாம் சூப்பர். இன்னும் நான் வேலைக்கு போகவில்லை, அதனால் இன்றைய நாள் முழுவதும் நானும் உங்க கூடதான் இருக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாடல் எல்லாம் கேட்கும் போது அப்படின்னு சொல்லி மட்டக்களப்புல இருந்து அரசியடி ஆஷினி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிநேர வணக்கம் சிவானி அக்கா மற்றும் அவுலாசன் அண்ணா. நானும் மதிநேர குதுகல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். வேறுவலையிலிருந்து தர்கா நகர் ரிம்சான் ரெந்தாஸ் வந்திருக்கிறாங்க. மதிநேர வணக்கங்களோடு விளான்குள தோட்டத்தில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக நிமல்குமார் வந்திருக்கிறார். அன்பான மதிநேர வணக்கம் சந்திரகுமார் ஷர்மி வந்திருக்கிறாங்க. வரக்கப்படுறது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா. கென்யா மஃபூத் நகர்ல இருந்து நசூர் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு ராஜகிரியிலிருந்து கலைவாணன் வந்திருக்கிறாங்க. மீப்பிடி கந்தையில இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாரு. இதேவேளை கிருஷ்ண காந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிநேர வணக்கம், நான் மாவோயா தெய்வோ வீட்டில இருந்து டிலானி. என்னுடைய அன்பு கணவர் சுஜீவனுக்காக நல்ல ஒரு பாடத்தாங்க. உதயா குமாரி, யாகுலம்மா, சிவா, செல்வி, நிலு, அபினேஷ், நிரோஷன், லக்ஷிகா, தருஷிகா, ருக்ஷன், மிது, விகாஷன், பிரத்யோ ஆகியோருக்காக பாடல் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதே போல ராஜஸ்தருக்கு பர்த்டே விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இளையராஜாவுக்கு பர்த்டே வாழ்த்துக்கள். பாடல் தெரிவுகள் எல்லாம் அருமையாக இருக்கிறது. கணவர் சுதா மற்றும் மகன் ருவினேஷன், அதே போல ருவனேஷ் மற்றும் அம்மா அப்பா மற்றும் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நம்ம யாஷோத் இவர்கள் மீண்டும் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல்.
4: இந்திரன் கெட்டது பொன்னாலே, அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னாலே, நம்ம அண்ணனு கெட்டது எதனால எதனால.
5: ஏண்டா அப்படி கேக்குற?
4: பின் அண்ணன் ஏண்டா 8 நம்பர் கடையை தேடி வரணும்?
6: அதுவா?
5: ஆமா அண்ணே,
6: இங்க பக்கத்துல வாங்கணும்.

0: நீங்களா பாட்ட புரிஞ்சிட்டா?
1: நான் வந்து மூன்று முடிச்சுக்கு இன்னும் சொந்தக்காரன்
0: வேற விஷயம் முடிச்சேன்னு சொல்லிக்கான வெளியிக்குதான் உங்களுக்கு.
1: சரி ஓகே ஓகே ஓகே, நீங்க ரொம்ப அனுபவம் போல அதனாலதான் உங்களுக்கு டக்குனு கோவம் வந்துருச்சு. நன்றிகளையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து மலைக்கு வரும் பாடலோடு நாங்கள் மிகச்சிந்து வழிபட்டு செல்ல போகின்றோம். தொடர்ந்து போட்டு தாக்க நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ஆர்ஜே அஸ்வின். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் முறை அன்பு வணக்கங்களோடு வழிபடுவோம். நாங்கள்
0: ஆர் விலிங்கி ஹபுல் ஹாசன்,
1: நான் என்றும் உங்கள் பின் ஆர்ஜே ஸ்ரீபானி. நன்றி சொன்னங்களே.

0: தி மாபெரும் செல்வ புதையல் தேசிய சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 28 மில்லியன் ரூபாவுக்கும் பெறுமதியான அதிக வெளிநாட்டு சிகரெட்டுகளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதுடன் அது தொடர்பில் 13 சீன பிரஜைகளை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து 2 வெவ்வேறு விமானங்களின் மூலம் இலங்கையை வந்தடைந்துள்ளதாகவும் சுங்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். விமான நிலையத்தின் வருகை தரும் முனையத்தில் வைத்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவர்கள் கொண்டு வந்த 22 பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 189,600 சிகரெட்டுகள் அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட குறித்த சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி 28.4 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் அனைவரும் 28 முதல் 45 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்காவின் அயோவா மாகாணத்தின் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 2 சிறுவர்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டவரை தடுக்க முயற்சித்த போதிலும் துப்பாக்கிதாரி தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் உயிரிழந்த 6 பேரும் துப்பாக்கிதாரியின் குடும்ப உறுப்பினர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. குடும்ப தகராறு காரணமாக குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகப்படுகின்றது. இந்நிலையில் அந்நாட்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நமது அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கையினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணையை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுகள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை

கட்டபொம்மன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகான பாடல் அப்படி ஒளி தோய்ந்து விட்டிருக்கிறது. சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்கள். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளும் ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர இருக்கிறது. குட்டி ஸ்டோரி, அதோட ஒரு மோட்டிவேஷன், அது மட்டும் இல்லாமல் உலக செய்தி, இந்திய செய்தி, இலங்கை செய்தி அப்படின்னு சொல்லி நடப்பு விவகாரங்கள் ஏராளமானவற்றை இன்றைய நாள் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதன்படி இன்றைய நாள் இலங்கையிலே தனிநபர் ஒருவருடைய தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்சம் மாதாந்திர செலவு குறித்த புதிய தகவல்களை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தனிநபர் ஒருவருக்கு மாதத்துக்கு தேவையான குறைந்தபட்ச செலவு 17,117 ரூபாவாக அதிகரித்திருப்பதாக திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்துக்காக அந்த திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வறுமை கோட்டின்படி மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும் போது வறுமை கோட்டின்படி பெறுமதி 427 அதிகரித்திருந்தது. மார்ச் மாதத்தின் அதிகாரப்பூர்வ வறுமை கோட்டினுடைய பெறுமதி 16,690 பதிவாகியிருந்தது. இந்த அதிகாரப்பூர்வ வறுமை கோடு என்பது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தனிநபர் ஒருவருக்கு மாதத்துக்கு தேவையான குறைந்தபட்ச செலவை மதிப்பிடுகிறது. சரி, அது மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. என்ன அப்படி என்று சொன்னால், இலங்கையிலே தங்கத்தினுடைய விலை இதுவரை எந்த மாற்றமும் இன்றைய தினம் ஏற்படவில்லை என அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் நிலவிய அதே விலையில் தான் இன்றைய தினம் தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது. இதே விலை இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட தினசரி நாணய மாற்று வீதங்களின்படி ஒரு அமெரிக்க டாலரின் கொள்முதல் விலை 326.75 ரூபாவாகவும் விற்பனை விலை 336.60 ரூபாவாகவும் பதிவாகியிருக்கிறது. சர்வதேச சந்தை நிலவரம் மற்றும் அமெரிக்க பெறுமதி உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு தங்க விலைகளில் எதிர்காலத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கத்தின் தரவுகளின் அடிப்படையில் 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 388,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்க பவுன் ஒன்று 357,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தினுடைய ஒரு கிராமினுடைய விலை 48,500 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தினுடைய ஒரு கிராமினுடைய விலை 44,625 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது.

102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தனுடைய போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இன்று நாள் ஏராளமான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே மிக முக்கியமான விடயம் ஒன்று இருக்கிறது. நாட்டினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய அரசினுடைய அந்த வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக சுயாதீன ஊடக வேலை அமைப்பும் தன்னுடைய செயற்திட்டத்தினை பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில் அந்த விழிப்புணர்வை ஊட்டும் செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. அந்த அடிப்படையிலே நீங்களும் வந்து சேஃபா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது அம்மா சொல்லுவாங்க இல்லையா, தம்பி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால எவ்வளவு பயம் இருக்கு தெரியுமா? அவங்க முழு உலகமும் அந்த பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற அந்த சொல்லுக்குள்ள அடங்கியிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், சிக்னல்ல போன் பாக்குறோம், நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி வேகமா போறோம், ஹெல்மெட்டை வெயில் அதிகம் அப்படின்னு சொல்லி கலட்டி வச்சுட்டு போறோம். நண்பர்களை ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க, நீங்க ஓட்டுறது வெறும் வண்டி கிடையாது, உங்க குடும்பத்தோட கனவு, உங்க அப்பாவோட உழைப்பு, உங்க தங்கச்சியோட கல்யாண ஆசை, உங்க பிள்ளை அப்பா எப்ப வருவாரு அப்படின்னு கேக்குற ஒரு கேள்வி எல்லாம் அந்த ஹேண்டில் தான் இருக்கு. விபத்துன்னு வந்துட்டு அப்படி அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் பில்ல விட உங்க அம்மாவோட உங்க மனைவியோட வர்ற அந்த கண்ணில் வரக்கூடிய அந்த கண்ணீரை நீங்க ஃபீல் பண்ண முடியாது. 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு சர்வ் பண்ற அந்த நேரம் அவங்களோட வாழ்க்கையவே காலியாக்கிடும். ஹெல்மெட் போடுங்க, அது வெறும் ரூல் கிடையாது, அது உங்க அம்மா உங்க தலைக்கு போடுற ஆசீர்வாதம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. போன சைட்ல வைங்க அந்த மெசேஜ், அந்த மெசேஜுக்கு வந்து உங்களோட உயிரை விட மதிப்பு கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வேகமா போய் சேர்றதை விட பத்திரமா திரும்பி வந்து அம்மா கிட்ட வந்துட்டேன்மா அப்படின்னு சொல்ற அந்த சந்தோஷம் ரொம்ப பெருசு. சாலை விதி மீறினா ஃபைன் மட்டும் இல்ல, உங்களோட குடும்பமுமே குழஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓட்டுறீங்களா, மெது ஓட்டுங்க. உங்களுக்காக ஒரு வீடு காத்துட்டு இருக்கு, உங்களோட பிள்ளை காத்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டு விளக்க அணைச்சிடாதீங்க, பாதுகாப்பா போங்க, பத்திரமா வாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்கு திரும்புறதுதான் உங்களோட குடும்பத்துக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: பெரிய சிறந்த முதலீடு, பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து.
5: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

வெளியே சொல்லாது அப்படின்னு சொல்லி இல்லை, நாங்கள் வெளியே சொல்லுவோம் என்ன நடந்தது, நாட்டில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே சொல்லுவோம். அந்த அடிப்படையில் ஜூன் மாதத்துக்கான எரிவாயு விலை திருத்தம் நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் என எரிபொருள் நிறுவனமான லிட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி எரிபொருள் விலைகள் திருத்தி அமைக்கப்படும் என லிட்ரோ நிறுவன தரப்புகள் தெரிவித்திருக்கின்றன. மாதாந்திர எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அறிக்கைகள் தற்போது நிதியமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன்படி இறுதி அறிக்கை நாளை மறுநாள் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக சந்தையிலே நிலவக்கூடிய விலைகளுக்கு ஏற்ப இந்த ஆண்டு எரிவாயு விலைகளை திருத்தியமைக்க திட்டமிட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் கூட கடந்த மாதம் லிட்ரோ எரிவாயுவின் விலையை திருத்தி அமைக்காதற்கு அந்த நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டிலே தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளிலும் வாழக்கூடிய முதியோர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து பொதுமக்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த அவசர எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. முதியவர்களுடைய பிள்ளைகள் தொழில் வாய்ப்பு நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பது அல்லது நாட்டின் ஏனைய பகுதிகளில் குடியேறியிருப்பதால் முதியவர்கள் தனிமையில் வாழக்கூடிய நிலை பல இடங்களிலே அதிகரித்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இவ்வாறான வீடுகளை இலக்கு வைத்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் உள்ளிட்ட குழுவினர் நகை பணம் மற்றும் ஏனைய சொத்துக்களை கொள்ளையடிக்க முற்படுகிறார்கள். அண்மைக்கால விசாரணைகளின்படி இவ்வாறான சம்பவங்கள் வன்முறை தாக்குதல்களாகவும் கொலைகளாகவும் மாறியிருக்கின்றன. அப்படியான செய்திகள் தான் வெளியாகி இருக்கின்றன. இந்த அடிப்படையிலே முதியவர்கள் வாழக்கூடிய வீடுகளில் இரவு வேளைகளில் போதிய வெளிச்சத்தை உறுதிப்படுத்துமாறும் அறிமுகமில்லாத நபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்க்குமாறும் அண்டை வீட்டாரோடு தொடர்ச்சியான தொடர்புகளை பேணுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் முதியவர்கள் தனியாக வசிப்பது குறித்து கிராம உத்தியோகத்தர் மற்றும் சமூக காவல் குழுக்களுக்கு அறிவிக்குமாறும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு அவசர தொடர்பு எண்களை வீட்டில் தெளிவாக காட்சிப்படுத்துவதோடு அவர்களுக்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடிய கைத்தொலைபேசிகளை வழங்குமாறும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். முதியவர்களை பராமரிக்க உள்வாங்கப்படக்கூடிய வீட்டு பணியாளர்கள் அல்லது போனால் அந்த பராமரிப்பாளர்களுடைய பின்னணியை உன்னிப்பாக பரிசீலிக்குமாறு அவர்களுடைய சேவைகளை பெற்றுக் கொள்ளும் முன்னர் காவல்துறை சான்றிதழ்களை இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய கிராம சேவர்களுடைய நற்சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே முதியவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த பொதுமக்கள் முன்கூட்டியே தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்குமாறும் காவல்துறை மேலும் மேலும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய செய்திகளை கூட நாங்கள் அடுத்த பாடல்களுக்கு பின்பாக கேட்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் இது போட்டு தாக்கு.

102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தோடைய போட்டுத்தாக நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கும். இன்றைய நாளிலுமே ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான விடயம் வெளியாக இருக்கிறது. பொதுவாக மாதத்துக்கு ஒரு முறைதான் பௌர்ணமி வரும். ஆனால் ஒரே மாதத்தில் இரண்டு முறை தோன்றக்கூடிய அந்த பௌர்ணமியில் இரண்டாவதாக வரக்கூடிய பௌர்ணமி ப்ளூ மூன் என அழைக்கப்படுகிறது. இந்த வானிலை வரக்கூடிய இந்த ப்ளூ மூன் தோன்றக்கூடிய நிகழ்வு சுமார் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முறை ஒரு தடவை நிகழ்கிறது. அந்த அடிப்படையில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ப்ளூ மைக்ரோமோன் என்ற அந்த அரிய நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. நிலவு மிக தொலைவிலே இருக்கும் போது வழக்கத்தை விட சிறிதாக இருப்பதை மைக்ரோமோன் என அழைக்கிறார்கள். மேலும் பூமிக்கு மிக அருகில் நிலவு வரும்போது வழக்கத்தை விட அளவில் பெரிதாக இருக்கும் போது அதனை சுபமூன் என அழைக்கிறார்கள். அதன்படி தலைநகரான இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இந்த ப்ளூ மூன் அதாவது இந்த ப்ளூ மைக்ரோமோன் தென்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு விடயம் வெளியாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் இந்திய உள்துறை அமைச்சகம் 2025 குடியேற்ற மற்றும் வெளிநாட்டு வரி விதிகளில் திருத்தங்களை அறிவித்திருக்கிறது. புதிய விதிகளின்படி 180 நாட்கள் அல்லது அதற்கு குறைவான விசா பெற்றிருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அந்த காலம் முடிய முன்பதாகவே பதிவு செய்ய வேண்டும். முன்பு 180 நாட்கள் முடிந்த பின்னர் 14 நாட்களுக்குள் பதிவு செய்ய அனுமதி இருந்தது. இப்போது விசா காலம் முடிய முன்பே பதிவு செய்ய வேண்டும் என அரசு அறிவித்திருக்கிறது. அதேபோல 180 நாட்களுக்கு மேல் செல்வடியாகக்கூடிய விசா பெற்றவர்களும் 180 நாட்களை மீறினால் அந்த காலம் முடிவதற்கு முன்பே பதிவு செய்ய வேண்டும். விசா நீட்டிப்பு அனுமதி அவசர சூழ்நிலைகளில் மட்டும்தான் வழங்கப்படும். இந்தியாவிலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருந்தால் கட்டாயம் 30 நாட்களுக்குள் பிறப்பினை அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் குழந்தை பிறந்த பின்னர் வெளிநாட்டு குடியுரிமை பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் 30 நாட்களுக்குள் பதிவு அதிகாரியிடம் தகவல் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரி குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: முதலிடம் வசந்த மெஃபம் மனுத்தியா.

0: உதார முகந்திரம் ஆகியோரை சாட்சியம் அளிக்க அழைப்பதற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய குறித்த இருவரையும் சாட்சியம் அளிக்க அழைக்கும் வகையில் கொழும்பு கோட்டை பிரதான நீதவான் பசந்த் அமர்சிங்கு இன்று அவர்களுக்கு அழைப்பாணி விடுத்துள்ளார். மரணமடைந்தவரின் கையடக்க தொலைபேசியை FBI அமெரிக்காவின் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு நீதி அமைச்சினூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு இன்று நீதிமன்றத்தில் அறிவித்தது. இதன்போது மரணமடைந்தவரின் வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பச்சை நிற பட்டியை அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைப்பதற்காக குறித்த பிரிவு விடுத்த கோரிக்கைக்கும் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. பிஜி நாட்டின் தலைநகரான ஸ்வாவில் புதிய இஸ்ரேல் தூதரகம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் பிஜி பிரதமர் மற்றும் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் பங்கேற்று இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான உறவை உறுதிப்படுத்தியுள்ளனர். இரு நாடுகளும் விவிலிய அடிப்படையிலான ஆழமான நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. பலஸ்தீன ஆதரவு குழுக்கள் இந்த தூதரக திறப்பை வன்மையாக கண்டிப்பதோடு இது இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு துணை போகும் செயல் என்றும் விமர்சிக்கின்றன. கடந்த வருடமே பிஜி நாடு இஸ்ரேலின் ஜெருசலமில் தனது தூதரகத்தை நிறுவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012.

0: போகிறது பாடல் கும்பகரை தங்கையா திரைப்படத்துக்காக சந்தோஷமாக நாட்டு நடப்புகள் நிலவரங்களோடு வசந்தனுடைய போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து குட்டி ஸ்டோரி.
1: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
0: சரி, இன்றைய நாளுக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஒரு மலையினுடைய உச்சியில் ஒரு கழுகு ஒன்று கூடு கட்டியிருந்தது. அந்த கூட்டில் ஒரு முட்டையும் இருந்தது. பெரும் புயல் ஒன்று வந்து அந்த காற்றினுடைய வேகத்தில் அந்த முட்டை கீழே உருண்டு விழுந்து ஒரு கீழே கட்டியிருந்த ஒரு காட்டுக்கோழியினுடைய கூட்டிலே போய் விழுந்திருக்கிறது. நாட்கள் கடந்தன, அந்த முட்டை உடைந்து அதிலிருந்து குஞ்சு வெளியே வந்தது. அது ஒரு கழுகு குஞ்சு, ஆனால் கோழிகளோடு தான் வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அது கோழிகளோடு வளர்ந்ததால் தானும் ஒரு கோழிதான் என்று நம்பியது. மண்ணை கிளறியது, தானியத்தை கொத்தியது. பறக்க முயன்ற போதெல்லாம் அந்த கோழிகள் கூறின, முட்டாளே, கழுகுகள் பறக்காது, நாம் மண்ணில் வாழ்பவர்கள், நாம் கோழிகள் அப்படிங்கிற சொல்லி தன்னுடைய தங்களுடைய அந்த இயல்புக்குள்ளேயே அதனையும் வைத்துக் கொள்ள முயன்றன. அந்த காட்சியை பார்த்ததும் கூட அது நொந்து போகவில்லை. அந்த ஒரு சில வருடங்கள் ஓடிய பிறகு ஒரு நாள் அந்த கழுகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்தது. உயரே தன்னை போன்ற ஒரு கழுகு சிறகு விரிதை பறந்து கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்ததும் அதனுடைய உடம்பிலே ஒரு உணர்வு ஓடியது. அது தன்னுடைய சிறகை விரித்தது. முதன் முறையாக அதே போல மண்ணை விட்டு எழும்பியது. கோழிகள் கத்தின, கீழே வா, இது உனக்கான இடமில்ல. ஆனால் கழுகு கேட்கவில்லை. அது மேலே மேலே மேகத்தை தொட்டது, சூரியனை பார்த்தது, பின் உறக்க சொன்னது, நான் கோழி அல்ல, நான் கழுகு. நீங்களும் இப்படித்தான், எங்கே பிறந்தீர்கள், யாருடன் வளர்ந்தீர்கள் என்றது முக்கியமல்ல. உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தி என்ன என்பதுதான் முக்கியம். சுற்றியிருப்பவர்கள் உன்னால் முடியாது என்று சொல்லலாம், உங்களை ஒரு வட்டத்துக்குள் அடைக்கலாம். ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு கழுகாக பிறந்திருந்தால் கோழியைப் போல் வாழ்ந்து மடியாதீர்கள். மண்ணை பார்த்துக் கொண்டே வாழ்ந்தால் தானியம் மட்டும்தான் கிடைக்கும், பொழுக்கள் மட்டும்தான் கிடைக்கும். வானத்தை பார்த்து சிறகை விரித்தால் உலகமே உங்களுடையது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய கழுகை எழுப்புங்கள். பறக்க பயப்படாதீர்கள். விழுந்தாலும் கூட பரவாயில்லை, மீண்டும் எழுந்து பறக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பிறந்தது பறப்பதற்காக, மண்ணிலே கிடந்து கோழிகளோடு புழுக்களை கிளறி கொண்டிருப்பதற்காக அல்ல என்பதை புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல, வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிமை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: மற்றும் இலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம் மற்றும்

வாத்தியார் வீட்டு பிள்ளை நான் கிடையாது அப்படி அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் ஒன்று அப்படி அழகாக ஒளி தோய்ந்திருக்கிறது. வசந்தம் பானலியினுடைய போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கோம். இன்றைய நாளும் ஏராளமான விடயங்கள் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட நாட்டினுடைய பெரும்பாலான கடல் பரப்புகளில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படக்கூடிய வாய்ப்பிருப்பதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு முதல் காங்கேசந்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்காக வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இன்றைய தினம் உட்பகல் 10:30 மணிக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவித்தல் நாளைய தினம் 3 தேதி முற்பகல் 10:30 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி முல்லைத்தீவு முதல் காங்கேசந்துறை, மன்னார், புத்தளம், காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கும் கொழும்பு அதற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றினுடைய வேகம் அவ்வப்போது மணத்தியாளத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என்றும் அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே மேற்குறிப்பிடப்பட்ட அந்த கடல் பிராந்தியங்களிலே தொழிலில் ஈடுபடக்கூடிய மீனவர்களும் கடற்சார் சமூகத்தினரும் இதுகுறித்து அவதானத்தோடு செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கிறது.

0: ஆரம்பிச்சாரு. அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கியமான விடயம், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மூலம் நாட்டினுடைய போக்குவரத்து விதிமுறைகளை பேணக்கூடிய அடிப்படையிலே, நாட்டினுடைய போக்குவரத்து சார்ந்த அந்த விபத்துக்களை தடுக்கக்கூடிய அடிப்படையில் சுயாதீன ஊடக வலையமைப்பும் தன்னுடைய செயற்திட்டத்தினை பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பாடசாலை மாணவர்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது உங்களுடைய பெற்றோர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை பாதுகாப்பாக கவனமாக போயிட்டு வா. அது வெறும் வழி அனுப்பக்கூடிய வார்த்தைகளா? அது அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கை. ஆனால் சாலைக்கு நாங்கள் வந்ததும் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் போன்ல கவனம், ஃப்ரெண்ட் கூட பேச்சு, சிக்னல் அவசரம், ஒரு 5 நிமிஷ கவனக்குறைவு ஒரு வாழ்க்கையை மாத்திடும், ஒரு உயிரை எடுத்துடும். நினைவுல கொள்ளுங்க, சாலை விதிகள் உங்களோட சுதந்திரத்தை தடுக்கிறதுக்காக இல்ல, உங்களோட உயிரை காப்பாத்துதான். அந்த மஞ்சள் கோடு மட்டும்தான் நீங்கள் கடக்கக்கூடிய ஒரே வழி, ரோட்டினை கடக்கக்கூடிய ஒரே வழியாக இருக்கிறது. வலது பக்கம் இடது பக்கம் பார்த்துட்டு வண்டி வரல அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா கடங்க, ஓடாதீங்க, நடந்து போங்க, பொறுப்பா பயணம் பண்ணுங்க. ஸ்கூல்ல, வேன், பஸ்ல, ஜன்னல் வழியா தலைய கைய வெளியே விடாதீங்க. வண்டி முழுசா நிக்கிற வரைக்கும் வண்டியில இருந்து இறங்காதீங்க. அது சின்ன விதி கிடையாது, அது ஒரு பெரிய பொறுப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நீங்க பைக் ஓட்டுறீங்க அப்படின்னு சொன்னா ஹெல்மெட் வந்து கட்டாயமா போடுங்க. பின்னால ஒருத்தர ஏத்தி ஸ்டன் பண்றது தைரியம் கிடையாது, அது வந்து ஒரு அலட்சியமா இருக்கும். உங்களோட உடம்பு உங்களோட சொத்து கிடையாது, அது உங்களோட குடும்பத்தோடு உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட சொத்து. மாணவர்களை நீங்க பெரிய படிச்சு ஒரு பெரிய ஆளா வரணும்னு நிறைய பேர் கனவு காண்றாங்க. டீச்சர், பெற்றோர், ஆசிரியர் எல்லாருமே உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை வந்து உன்னுடைய அலட்சியத்தால உடைச்சிடாதீங்க அப்படின்றத மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்றோம். சாலைக்கு வந்தா வெளி பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க பாதுகாப்பா வீடு திரும்புறது மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு. படியுங்க, வளருங்க, சாதிங்க, ஆனா பாதுகாப்பா இருந்து சாதிங்க அப்படின்றத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்றேன்.
1: Oh, bitch.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

தென்றல் தேரினில் அங்கும் போய் வரலாம் அப்படின்னு சொல்லி வசந்தனுடைய போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. மற்ற நாளில் முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஒரு நேரத்தில் 3 கப்பல்களை ஹோமோஸ் நீரிணை வழியாக ரகசியமாக அனுப்பி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. ஈரானுடைய பார்வையில் இருந்து தப்பிப்பதற்காக அமெரிக்கா ஒரு யுக்தியை கையாண்டு வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது ஹோமஸ் நீர்நிலை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களை இருளிலே மூழ்கும்படி செய்திருக்கிறது. இவ்வாறாக கடந்த 3 வாரங்களில் சுமார் 70 வர்த்தக கப்பல்களை ஹோமஸ் நீர்நிலை வழியாக வழிநடத்தியிருக்கிறது. சராசரியாக ஒரு நாளைக்கு 3 கப்பல்கள் என்ற விகிதத்திலே இதனை அமெரிக்கா செயல்படுத்தியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. சரி, அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைவாக உள்நாட்டிலே எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டியது தவிர்க்க முடியாது என்று வலுசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக தெரிவித்திருக்கிறார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது, தற்போது உலக சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டிலும் எரிபொருள் விலையை அதிகரிக்காத பட்சத்தில் நாட்டினுடைய எரிபொருள் விநியோக கட்டமைப்பு முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனினும் கூட பொதுமக்கள் இதுபற்றி அச்சம் அடைய தேவையில்லை. வருங்காலத்திலே உலக சந்தையில் எரிபொருளுடைய விலை குறைவடையக்கூடிய பட்சத்தில் அதன் முழுமையான பயனை தங்கு தடையின்றி நாட்டு மக்களுக்கு வழங்க அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் டீசல் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதற்கு சாதகமான முறையில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாமை குறித்து ஆராய்ந்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக அனைத்து பேருந்து சங்கங்களுடைய பிரதிநிதிகளும் இன்றைய தினம் காலை அவசரமாக கூடி ஆராயவிருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்தும் சந்தோஷமாக இணைந்திருங்கள். இது வசந்தம் பானொலியின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 3ஆம் திகதி காலை 7 மணி முதல் பூமிரிய தேசிய பாடசாலையில் பாதுகாப்பான பயணத்திற்கு.

102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்துடைய போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஏராளமான விடயங்களை பார்த்தோம். இறுதியாகவும் ஒரு சில விடயங்களோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரப்போகிறது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவினுடைய மரணம் குறித்த விசாரணையில் 19வது மற்றும் 20வது சாட்சிகளுக்கு அழைப்பானை அனுப்ப கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது பல அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரக்கூடிய நிலையில் கொள்ளுப்பட்டியவில் உள்ள வீட்டில் வைத்து அவர் கடந்த மாதம் 8வது சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அதன்படி கொழும்பு கோட்டை பிரதான நீதவான் பாசன் அமர்சேன இன்றைய தினம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்தவருடைய கைத்தொலைபேசியை FBI வழியாக ஐக்கியராஜ்யத்தில் நிறுவனத்துக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றப்பிரிவு இன்றைய தினம் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறது. மேலும் உயிரிழந்தவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட பச்சை நிற பட்டியை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. சாட்சி சட்டத்தின் 126 பிரிவின் பிரகாரமும் உயர்நீதிமன்ற சட்ட இலக்கு 31 விதிகளின் பிரகாரமும் மரணமடைந்த கபில சந்திரசேனவுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் அல்லது அவரது சாட்சிகளான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்ச்சகுலரத்ன மற்றும் சட்டத்தரணி உதார முகாந்திரம் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட எழுத்து மூல அல்லது வாய்மூல விடயங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என தீர்மானித்ததாக நீதவான் தனது உத்தரவின் போது தெரிவித்திருந்த ஒரு விடயம் வெளியாகியிருக்கிறது. இதன்படி 19வது மற்றும் 20வது சாட்சிகளுக்கு அழைப்பானுகளை வழங்கிய நீதிபதி அவ்விரு சாட்சிகளையும் 5வது நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கமைய மேலதிக விசாரணைக்காக வழக்கை 5வது வரை நீதவான் ஒத்திவைத்திருந்தார். சரி, அது மட்டுமல்லாமல் விளையாட்டு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் ஆஸ்திரேலிய ஓபன், பிரெஞ்ச் ஓபன், விம்பிள்டன் ஓபன், அமெரிக்க ஓபன் ஆகிய 4 தொடர்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நிலையிலே பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடர் பிரான்சின் பாரிஸ் நகரிலே நடைபெற்று வருகிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் நம்பர் 8 வீராங்கனையான ரஷ்யாவின் மிர்ரா ஆண்ட்ரிவா ரொமேனியாவின் சோரானா சிர்சியாவுடன் மோதியிருந்தார். இதில் அதிரடியாக ஆடிய 6-0, 6-3 என்ற செட் கணக்கில் வென்று அரையிறுதிக்கு அவர் முன்னேறியிருக்கக்கூடிய விடயம் இன்றைய முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தியாக பார்க்கப்படுகிறது. சரி, தொடர்ந்தும் அப்படியே ஒழிக்க வரக்கூடிய பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். இதுவரை நேரமும் சந்தோஷமாக செய்திகளோடு போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். தொடர்ந்தும் மற்றொரு செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி அஸ்வின்.

0: லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பிரஜாசக்தி 1000 கிராமங்களில் 1000 வேலை திட்டம் எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காத்தாங்குடி வாவியில் நன்னீர் மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கும் திட்டம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. காத்தாங்குடி பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். பிரஜாசக்தி வேலை திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி, கணேசபுரம் கிராம அலுவலக பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் நெல்லை உலரவிடும் தளம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாவட்டத்தின் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 6 சிறுவர்கள் உயிரிழந்ததோடு ஒருவர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைபர் பக்துங்குவா மாவட்டத்தின் கீழ் அல்பூரி பகுதியிலுள்ள ரஹிமாபாத் பகுதியில் வீட்டின் ஒரு அறையில் உள்ள கூரை திடீரென இடிந்து விழுந்ததாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இடிபாடுகளுக்குள் 7 சிறுவர்கள் சிக்குண்டுள்ள நிலையில் மீட்பு குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து இடிபாடுகளை அகற்றி சிக்கியிருந்த 7 சிறுவர்களையும் மீட்டுள்ளனர். அவர்களில் 6 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஒரு சிறுமி உயிருடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இந்திய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்க போறீங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக ஆரம்பத்திலே ஒரு நேர் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாருது?
1: நான் தலைவர்கள் கிருஷ்ண பக்தன்.
0: கிருஷ்ண பக்தன், எப்படி இருக்கீங்க கிருஷ்ண பக்தன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கு. சந்தியா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா, டீ குடிக்க ரெடி ஆகுறீங்க? அப்புறம் சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 3ஆம் திகதி காலை 7 மணி முதல் பூமிரிய தேசிய பாடசாலையில். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
1: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
3: காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்ணி வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: உன்னை நினைச்சே பாட்டு படிச்சோம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும். மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்களோடு இணைந்திருக்கும். இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: நான் தப்புமால் கந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார்
0: பேசுறேன். வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க? வசந்தமா இருக்கீங்களா?
1: வசந்தமா ரொம்ப நலமாகவும் இருக்கேன்.
0: அப்படியா?
1: நீங்க எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா வசந்தகுமார்?
1: ஆமா, இப்பதான் டீ குடிச்சேன்.
0: இப்பதான் டீ குடிச்சீங்க? அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு வேலை எல்லாம் எப்படி போனுச்சு உங்களுக்கு?
1: இன்னைக்கு வேலை எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு.
0: அப்படியா? சரி சரி, இப்ப அடுத்த ஒரு பாடல், சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: கிழக்கு கரை படத்துல எனக்கென பிறந்தவர்களுக்கு கட்டி பறந்தவர் இவளா?
0: சரி, கண்டிப்பா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, கண்டிப்பா அந்த பாடல் வரும். சரியா?
1: ஓகே.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் கேட்பதற்காக தோப்பு குச்சி கடை ஈரன் வத்தலை ஐயா கண்ணன் தலைமக்களை கிருஷ்ண பக்தன் நீர்கொம்பு சாம்குமார் பதுளை ராஜமாணிக்க ராஜேந்திர உமர்ச்சந்திரன் முக்தாஜ் பே அருள்மொழி சுரேஷ் கார்பரேஷன் ராஜ்குமார் அமித்தி ராசே வெளிமட செல்வராம் போக்குட்டி 500 வீட்டு திட்டம் சுரேன் எலன் குமார் இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: செவ்வாய் ராகங்களோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை 5:29.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: கூடிய லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம். உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

0: விழா திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசையில் பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சித்ரா பாடியோர் அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா, நான் போக்குவரத்து ஜூட் பேசுறேன்.
0: ஜூட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கா? நீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஜூட்? அப்படியா? சரி ஜூட், சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொன்னா எந்த பாடல் சொல்லுவீங்க?
1: எனக்கு எல்லா இடைக்கால பாடல் எல்லாமே பிடிக்கும்.
0: எல்லாமே பிடிக்கும் என்ன?
1: எல்லாமே பிடிக்கும்.
0: சரி, இப்ப அடுத்து
1: வசனமே கேக்குறது.
0: அடடடா, அப்படியா? அப்படியா? சரி சரி ஜூட். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: இந்த பாடல் கேட்க ஸ்ரீநாத், உதய, சீதிதா, விதுஷா, லக்ஷ்மி, சரவி, பிரியா, தர்சனி, அமித்ரிகள மனோட குடும்பத்திற்காகவும், சந்திரகுமார் குடும்பத்திற்காகவும், அசாண்ட குடும்பத்திற்காகவும், சூத்திர குடும்பத்திற்காகவும், அபிஷாவுல சீசி பஸ் வந்து சேகரின டைரஸ் அப்புல அவங்களுக்காகவும், யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சின்னக்கடை சந்த ரூபனுக்காகவும், வசந்த கேட்ட அனைத்து எல்லோருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம்க்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பெரிய நீலாவளையில இருந்த கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ராமேஷ்காந்த் மற்றும் ஜெயசீலன் கொழும்பு 15 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இப்போது எங்க ஊரில் வந்து இரவு, அதனால் உங்களுக்கு இரவு நேர வணக்கம் என்று சொல்லி புவனேஸ்வரி ஆறுமுகம் மலேசியாவில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், குட் ஈவினிங். செவ்வாய் ராகம் பாடல்கள் எல்லாம் வேற லெவல். ஹஸ்பண்ட் நிரோஷன் மற்றும் மகள் நிஷாந்தினி, மகன் நிதுக்ஷன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு சுஜி மற்றும் காயு எல்லோருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி எட்டியாந்தோட்டையிலிருந்து சுலோச்சனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் எல்லாம் வேற லெவல் என்று சொல்லி கொழும்பு மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கரைப்பற்று பொப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 3ஆம் திகதி காலை 7 மணி முதல் பூமிரிய தேசிய பாடசாலையில் பாதுகாப்பான பயணத்திற்கு
0: ராகதேவன் இசைந்தால் இளையராஜாவின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வசந்த நிலா இன்று இரவு

வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் இசையமைப்பாளர், பாடகர், இசைஞானி இளையராஜா.

0: தங்கையா திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மனத்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவகுமார் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பாடல் கேட்டுக்கா, விடுமுறை
0: ரொம்ப நன்றி. இன்னைக்கு விடுமுறையா இல்லாட்டி லீவ் போட்டீங்களா?
1: விடுமுறைக்காட்டோடு பாடல் இனிமையாக்கா, இனிமையாக்கா.
0: அப்படியா? சரி சரி. அப்புறம் ஊர் சைட் எல்லாம் எப்படி? மலையா சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி அக்கா. நன்றி.
0: நன்றி.
2: I love, love, love, love, love.

0: உத்தமராசா திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடியோர் அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம்,
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? மாத்தலையில இருந்து யார் பேசுறீங்க? ஃபரீதா, எப்படி இருக்கீங்க ஃபரீதா?
2: நல்லா இருக்கேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஃபரீதா? வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? இணையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமார் இணைந்திருக்காங்க கண்டியிலிருந்து. அதே நேரம் அன்பான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பலாங்குடையிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் ஒரு குடும்பத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம் அக்கா, மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி அப்புதலை புதுக்காடியிலிருந்து ரஜினி லாவண்யா பிள்ளைகளையும் இணைத்துக் கொண்டு மற்றும் அனுஜா கவிஷா நம்முக்குட்டி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி புத்தளத்திலிருந்து வடிவேல் பிள்ளை மற்றும் நிகழ்ச்சியோடு சத்திய ரூபன் இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி புவனேஸ்வரி மங்கையக்கரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஜமால்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு பொத்துவிலிருந்து. இனிய மாலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. தொடர்ந்து கால் பண்ணுங்க 01 1 2 7 5 0 0 1 அப்படியும் இல்லை என்றால் 01 1 2 7 5 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: ஒளித்தோய்கிறது பாடல் சின்ன தம்பி திரைப்படத்திற்காக நேரம் மாலை 6:29.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
2: இது மக்கள் சூடிய
3: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
4: இளையராஜாவின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வசந்த நிலா, வசந்த நிலா இன்று இரவு 9:00.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. போது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது?
1: உமாச்சந்திரன்.
0: எங்கிருந்து பேசுறீங்க உமாச்சந்திரன்? எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன், நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களோட வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்படியா? அதனால சரி சரி, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உமாச்சந்திரன்? அப்படியா?
1: நன்றி.
0: சரி சரி, ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி அக்கா.
0: நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கினிகத்தன கடவளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, நானும் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹட்டனிலிருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. தயாகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அஸ்போன்ல இருந்து விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் வணக்கம் கொழும்பு 15 மோதிரை தரிசனி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. செல்வ சன்னிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. தொண்டை மன்னார்ல இருந்து அனைத்து பாடல்களும் இனிமையான பாடல், எனக்கும் ஒரு பாடல் தாருங்கள் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி லிந்துளை எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள் என்று சொல்லி சப்புமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்காங்க. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் சந்திரகுமார் மற்றும் சது ஷர்வின் ஆகியோர் வரக்கா பொழையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: FM 102.6 102.8 பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 3ஆம் திகதி காலை 7 மணி முதல் பூமிரிய தேசிய பாடசாலையில் பாதுகாப்பான பயணத்திற்கு
1: ராகதேவன் இளையராஜாவின் பிறந்த நாளை சிறப்பிக்கும்

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் இசையமைப்பாளர், பாடகர், இசைஞானி இளையராஜா. ஒலிக்கும் பாடல் இது. தர்மபத்தினி திரைப்படத்திற்காக இளையராஜா பாடும் பாடல்.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: பிரஜா சக்தி 1000 கிராமங்கள் 1000 வேலைத்திட்டம் நாடு முழுவதும் ஆரம்பம். டெத்வா வீட்டு வாடகை கொடுப்பனவு மேலும் 9 மாதங்களுக்கு நீடிப்பு. சுற்றுலா விசா ஊடாக மக்களை ஏமாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பிய துபாய் சுத்தா விளக்கமறியலில். இஸ்ரேல் லெபனான் யுத்தத்தை நிறுத்தும் அமெரிக்காவின் யோசனைக்கு ஹிஸ்புல்லா இணக்கம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். கிராமிய மக்களின் வறுமையை இல்லாதொழிக்கும் நோக்கில் பிரஜா சக்தி 1000 கிராமங்கள் 1000 வேலை திட்டம் எனும் துணைப்பொருளிலான நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. இதன் ஆரம்ப நிகழ்வு அமைச்சர் உப்பாளி பணிலேக்கு தலைமையில் மகர அம்பகஸ் பெட்டிய கிராமத்தில் இடம்பெற்றது. சகலரும் ஒன்றிணைந்து நாட்டில் வறுமையை இல்லாதொழிக்க ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டியது முக்கியமானது என அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார். பிரஜாசக்தி தேசிய செயல்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 1000 அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. 1000 கிராமங்கள் 1000 வேலைத்திட்டங்கள் எனும் துணைப்பொருளின் கீழ் மகர அம்பகஸ் பிட்டிய பின்னவள பகுதியில் இவ்வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு அமைச்சர் உப்பாளி பணிலுக்கு தலைமையில் இடம்பெற்றது. பின்னவள குளக்கட்டு மறுசீரமைப்பு பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதனூடாக

இதன் போது அறுவடை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கெஸ்பேப பகுதியில் மேலும் 800 ஏக்கர் வயல்நிலத்தில் பயிற்சிகை மேற்கொள்ளப்பட உள்ளது. அக்குரஸ் மாரம்ப இத்திகட்டுத்தனிய குளத்துக்கருகில் ஹெலபோச்சுன் விற்பனை நிலையம் அமைச்சர் சுனில் ஹந்தினத்தினால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மதுரை ஹிங் நாரங்கொல்ல பகுதியில் இன்றைய தினம் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதற்கென 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் வேலைத்திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தின் வறுமையை இல்லாதொழிக்கும் நோக்கில் விலங்கு கட்டுப்பாடு ஜீவனோபாய அபிவிருத்தி வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் கீழ் 15 குடும்பங்களுக்கு தேவையான கால்நடைகள் மற்றும் அவைகளுக்கான மருந்துகள் வழங்கப்பட்டன. பால் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்களும் இங்கு வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கையில் அடையாளப்படுத்தப்பட்ட கவர்ச்சிகரமான முன்மாதிரி நகரமாக அவற்றின் அடையாளங்களை பாதுகாக்கும் வகையில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட 10 நகரங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்க அமைச்சரவை அனுமதி கிடைக்கப் பெற்றுள்ளது. இந்நிலையில் டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட வேலைத்திட்டங்களில் காணப்படும் பிரச்சினைகளை இனம் கண்டு அவற்றுக்கு தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கவர்ச்சிகரமான முன்மாதிரி கிராமங்களாக அவற்றின் மரபை பாதுகாக்கும் வகையில் குறித்த நகரங்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளன. 2026 வரவு செலவு திட்டத்தினூடாக அதற்காக 1300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அனுராதபுரம், கதிர்காமம், கொழும்பு, கண்டி உள்ளிட்ட நகரங்களை மறுசீரமைக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் 10 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டத்துக்காக வரவு செலவு திட்ட யோசனையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன் கீழ் யாழ்ப்பாணம், மாத்தளை, ஹாட்டன், மட்டக்களப்பு, சிலாபம், தம்புத்திகம, வவுனியா, எகலியகுட, பதுளை மற்றும் மாத்தறை ஆகிய நகரங்களில் 217 முன்னுரிமை அடிப்படையிலான வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நட்புறவான நகரங்கள் வேலைத்திட்டத்தின் கீழ் 25 நகரங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. 23 நகரங்களுக்கான முன்வைக்கப்பட்டுள்ள வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக மதிப்பிடப்பட்டுள்ள தொகை 581 மில்லியன் ரூபாயாகும். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் குறித்த நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களை வலுவூட்டும் வேலைத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் முன்னேற்றத்தை ஆராயும்போது இனம் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வீடுகளை இழந்தவர்களை மீள குடியமர்த்துவதற்கு, வீடுகள் இல்லாதவர்களுக்காக புதிய வீடுகளை தமக்காக நிர்மாணித்துக் கொள்ளும் வரை வேறு தற்காலிக இடத்தில் தங்குவதற்காக அதிகபட்சம் 6 மாதம் வரை வழங்கப்பட்ட வாடகை 9 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சுமார் 16 மில்லியன் காணி துண்டுகள் காணப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. காணி முகாமைத்துவத்தை வினைத்திறனாக்குவதற்காக 1800 முதல் அளவிடப்பட்டு அச்சிடப்பட்ட பிரதிகளில் காணப்படுவதைப் போன்ற 3.5 மில்லியன் காணி துண்டுகள் தொடர்பிலான தகவல்களை தகவல் கட்டமைப்பில் இணைக்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப சிகிச்சைகளை வழங்கும் வேலைத்திட்டத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஆரோக்கியா சுவதா மத்திய நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 2000 வரை குறித்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படவுள்ளதாகவும், 2026-2028 ஆண்டு காலப்பகுதிக்குள் 1000 சுவதா மத்திய நிலையங்களை தாபிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் புதிய வார்ட் தொகுதியின் 4வது மாடியில் சிறுவர் அதி தீவிர பிரிவொன்று ஸ்தாபிக்கப்படுகின்றது. வேலைத்திட்டத்துக்கென 64.15 மில்லியன் ரூபாய் உள்நாட்டு நன்கொடையாளர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. 50 சிறிய நகரங்களில் கிராமிய நீர் விநியோக வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 300 வேலைத்திட்டங்களின் ஊடாக நகர மற்றும் கிராமப்புற பிரதேசங்களில் வாழும் 6 லட்சம் குடும்பங்களுக்கு

0: சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதே இவ்வேலை திட்டத்தின் நோக்கமாகும். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் எரிபொருள் நுகர்வு மற்றும் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் குறித்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ இன்று வெளிப்படுத்தியுள்ளார். உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப இறக்குமதி செலவுகள் தொடர்ச்சியாக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் இங்கு குறிப்பிட்டார். இதன்படி ஜனவரி மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காக அரசாங்கம் 186 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ள போதிலும் மே மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காக அரசாங்கத்துக்கு 521 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட நேரிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எமது நுகர்வை எடுத்துக்கொண்டால் ஜனவரி மாதத்தில் 4538 கிலோ லீட்டர் ஓட்டோ டீசலும் பிப்ரவரியில் 4846, மார்ச்சில் 6130, ஏப்ரலில் 3988, மே மாதத்தில் 3701 கிலோ லீட்டருக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரையான காலப்பகுதியில் எமது நுகர்வு 82% மட்டத்துக்கு குறைவடைந்துள்ளது. மொத்த டீசல் அளவு ஜனவரி மாதத்தில் 5944 கிலோ லீட்டராகவும் மே மாதத்தில் 5394 கிலோ லீட்டராகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி எமது பயன்பாடு 91% காணப்படுகிறது. பெட்ரோல் 92, ஜனவரி மாதத்தில் 5565 கிலோ லீட்டர் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் மே மாதத்தில் 4849 கிலோ லீட்டர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி 87% அளவு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்புடன் மாதம் ஒன்றுக்கு எரிபொருள் இறக்குமதிக்காக எமக்கு ஏற்படும் செலவு அதிகரித்துள்ளது. ஜனவரி மாதத்தில் 186 மில்லியன் டாலர், பிப்ரவரி மாதத்தில் 97 மில்லியன் டாலர், மார்ச்சில் 95 மில்லியன் டாலர், ஏப்ரல் மாதத்தில் 316 மில்லியன் டாலர், மே மாதத்தில் 521 மில்லியன் டாலர் ஆகும். ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதமாகும்போது நுகர்வு 80% முதல் 90% இடையில் காணப்பட்ட போதிலும் செலவினம் 186 மில்லியன் டாலரில் இருந்து 521 மில்லியன் டாலர் வரை உயர்ந்துள்ளது. உலக சந்தையின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப விலையை சமநிலைப்படுத்த நாம் முயற்சித்து வருகின்றோம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ தெரிவித்தார். சுற்றுலா விசா ஊடாக வெளிநாட்டில் தொழில்வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ரந்தட்டிக்கே நிஷங்க பிரியதர்சன எனும் துபாய் சுத்தா விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் குளியாப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்கமறிகளின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. துபாய் மற்றும் மால்டோவா ராச்சியங்களில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கவில்லை என கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய நேற்றைய தினம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் போலீஸ் பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் புலத் சிங்கள பிரதேச சபையின் உறுப்பினர் என்பதுடன் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தொழில் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குளியாப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவரை ஜூன் 16 தேதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: மோதலை நிறுத்துவதற்கு அமெரிக்கா முன்வைத்த திட்டத்துக்கு ஹிஸ்புல்லா அமைப்பின் இணக்கப்பாடு கிடைத்துள்ளதாக லெபனான் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இருதரப்பும் மேற்கொள்ளும் தாக்குதல்கள் நிறுத்தப்படவுள்ளன. இஸ்ரேலை இலக்கு வைத்து மேற்கொள்ளும் தாக்குதலை நிறுத்த ஹிஸ்புல்லா அமைப்பு இணக்கம் வெளியிட்டுள்ளது. அதற்கமைய இஸ்ரேலை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு மேற்கொள்ளும் தாக்குதலுக்கும் இஸ்ரேல் லெபனான் பெய்ரூட் உள்ளிட்ட நகரங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளும் தாக்குதல்களை நிறுத்தவும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. மோதலை நிறுத்த அமெரிக்காவின் யோசனையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்துள்ளது என அமெரிக்காவுக்கான லெபனான் தூதரகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் இவ் இணக்கப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் மீண்டும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: மொரக்கோ தேசத்தின் ரபாட் விளையாட்டரங்கில் வார இறுதியில் நடைபெற்ற வண்டா டைமண்ட் லீக் தொடரில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் சாதனை வீரர் ரமேஷ் தரங்க இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார். இதன் மூலம் டைமண்ட் லீக் சுற்று வரலாற்றில் முதல் மூன்று இடங்களுக்குள் வந்த முதலாவது இலங்கை மெய்வல்லுநர் என்ற வரலாற்று சாதனையை 23 வயதான ரமேஷ் தரங்க படைத்துள்ளார். உலகின் முதன்மை வாய்ந்த ஈட்டி எறிதல் வீரருடன் போட்டியிட்ட ரமேஷ் தரங்க 85.97 மீட்டர் தூரத்தை பதிவு செய்து இரண்டாம் இடத்தை பெற்றார். அவர் தனது முதலாவது முயற்சியிலேயே இந்த தூரத்தை பதிவு செய்து முதலாம் இடத்தில் இருந்தார். ஆனால் இரண்டு தடவைகள் உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற கனடா வீரர் ஆண்டர்சன் பீட்டர்ஸ் தனது நான்காவது முயற்சியில் 86.06 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டியை எறிந்து முதலாம் இடத்தை தனதாக்கிக் கொண்டார். டைமண்ட் லீக்கில் இலங்கை சார்பாக பங்குபற்றி இரண்டாவது மெய்வல்லுநர் ரமேஷ் தரங்க என்பது குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: பிரஜா சக்தி 1000 கிராமங்கள் 1000 வேலை திட்டம் நாடு முழுவதும் ஆரம்பம். டித்வா வீட்டு வாடகை கொடுப்பனவு மேலும் 9 மாதங்களுக்கு நீடிப்பு. சுற்றுலா வீசா ஊடாக மக்களை ஏமாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பிய துபாய் சுல்தா விளக்கமறியலில். இஸ்ரேல் லெபனான் யுத்தத்தை நிறுத்தும் அமெரிக்காவின் யோசனைக்கு ஹிஸ்புல்லா இணக்கம். இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லூத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். அது கோடிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 11, 30, 48, 75. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 11, 30, 48, 75. சுப்ப பரிசு ரூபாய் 146 லட்சம், சுப்ப பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 89,31,840 ஆகும். அடுத்த சுப்ப பரிசு பொதி ரூபாய் 550 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான கருணீல நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசி கடகம், வெற்றி இலக்கங்கள் 7, 10, 41, 44. மீண்டும் ஒருமுறை, ராசி கடகம், வெற்றி இலக்கங்கள் 7, 40, 41, 44. ரூபாய் 10 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. சுப்ப பரிசு ரூபாய் 65 லட்சம், சுப்ப பரிசு வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 2,41,66,176 ஆகும். அடுத்த சுப்ப பரிசு பொதி ரூபாய் 30 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சுப்பபோலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 34, 43, 49, 74. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 34, 43, 49, 74. சுப கேஸ் சீட்டிழப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 9, 3, 4, 3, 6. மீண்டும் ஒரு முறை, 9, 3, 4, 3, 6. இன்றைய சுப பரிசு ரூபாய் 1,298 லட்சம். சுப பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 80,81,360 ஆகும். அடுத்த சுப பரிசு பொது ரூபாய் 1,301 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான இளநீல நிற சுப்போல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 10, 25, 35, 51. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 10, 25, 35, 51. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 4, 1, 8, 3. மீண்டும் ஒரு முறை, 5, 4, 1, 8, 3. சுப பரிசு ரூபாய் 126 லட்சம். சுப பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 81,04,120 ஆகும். அடுத்த சுப பரிசு பொது ரூபாய் 528 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான பச்சை நிற சனிதாச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 14, 22, 26, 55. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 14, 22, 26, 55. சுப்பர் இலக்கம் 31. மீண்டும் ஒரு முறை, சுப்பர் இலக்கம் 31. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,103 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,36,91,320 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,113 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற கப்ருக அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சுபிரதன சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 1, 8, 3, 9, 8, 1. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 1, 8, 3, 9, 8, 1. சுப்ப பரிசு ரூபாய் 201 லட்சம். சுப்ப பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 25 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 68,06,700 ஆகும். அடுத்த சுப்ப பரிசு பொது ரூபாய் 202 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற சுபிரதன சம்பத லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். ஜெய சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 3, 9, 8, 1. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 3, 9, 8, 1. இன்றைய ரூபாய் 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. இன்றைய 50,000 பரிசுகள் 30 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 67,45,140 ஆகும். அடுத்த சீட்டிலுக்கான ஜெயசம்பத மஞ்சள் நிற அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சசரிக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 3, 33, 50. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 3, 33, 50. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 13 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 48,45,720 ஆகும். எதிர்வரும் சீட்டெடுப்புக்கான ஊதானிற சசரி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும். எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஆனந்தி அக்கா.
0: வணக்கம், யாருது?
1: நான் நிசாம் பேசுறேன்.
0: நிசாம், எப்படி இருக்கீங்க நிசாம்?
1: சோமாயிக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க ஆனந்தி அக்கா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிசாம் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் நீர்கொழும்புல இருந்து பேசுறேன் அக்கா.
0: நீர்கொழும்புல இருந்து பேசுறீங்க நிசாம். சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்லை, நீ 9 மணி திண்டோணும்.
0: அப்படியா?
1: கடையில தானே இருக்கிறோம்.
0: இன்னும் கடையிலையா?
1: எங்கட
0: வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடல் அக்கா, எனக்கு ஒரு பாடல் வந்து தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: காதல் ஓவியம்ல, காதல் ஓவியம் அந்த பாட்டு
0: கண்டிப்பா வரும். சரியா?
1: அப்ப எனக்காகவும் உங்களுக்காகவும் சிவானி அக்காக்காகவும் எங்கட தாகாக்காகவும் கண்ண தொண்டையில எங்கட ஷாஜான் தாத்தா, நிசாம் மச்சன், ஷரீன், சப்ராஸ், தைலான், அம்பாஸ், மற்ற வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வத்தல சக்தி மெட்டல்ஸ்ல இருந்து பிரசாந்த், துவா, அப்புறம் சது, குமார் மற்றும் ரவி, அருண், பீட்டர், என்டன் மற்றும் நித்யா, சுரேஷ், நெல்சன் மற்றும் ஜீவராஜா மற்றும் சுகந்தன், கண்ணா, வம்சி ஆகியோர் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. எங்களையும் இணைத்து கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிமையான இரவு நேர வணக்கம் அக்கா, தரணியகலை இழுத்தன கீழ்பிரிவில் இருந்து சுரேஷ்குமார் மற்றும் மகள் அக்ஸரா, சஷினி, ஷான், அபி, துமிதா ஆகியோர் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இனிமையான இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான இரவு நேர வணக்கம் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சியில் இணையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேறுவரை தர்கா நகர்ல இருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். தீபா, விதூரா, தூரா மற்றும் லக்ஷான், சத்தான், தொண்டை மான்புரம், கொட்டகலை, வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: சப்தம் எஃப்எம் 102.6 102.8 பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 3ஆம் திகதி காலை 7 மணி முதல் பூம்மிரிய தேசிய பாடசாலையில் பாதுகாப்பான பயணத்திற்கு
1: ராகதேவன் இசைந்தான் இளையராஜாவின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வசந்த நிலா இன்று இரவு 9 மணி

0: ரசங்களும் மொத்தமாய் கேட்கும் நேரம்,
1: மொத்தமாய் கேட்கும் நேரம்.
0: வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்,
1: செவ்வாய் ராகங்கள்.

வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் இசையமைப்பாளர் பாடகர் இசைஞானி இளையராஜா. ஒலிக்கும் பாடல் இதே இளையராஜா அவர்களின் இசையில் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக.

0: செந்தமிழ் பாட்டு திரைப்படத்தில இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். இலோ வணக்கம். நிக்கலஸ், எப்படி இருக்கீங்க நிக்கலஸ்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கேன். நிக்கலஸ், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: கடையில,
0: இன்னும் கடையில. சரி, அப்புறம் நிக்கலஸ் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: மீன் கடையில ராதா இருக்காரு, கேபி குமார் இருக்காரு, புல் கடையில உப்புல் இருக்காரு, மற்றும் திருவில் பார்க்கல இருக்காங்க சுவராண பவன், மற்றும் வசந்தம் உறவுகள் அக்கா அனைவருக்காக வேண்டியும், வசந்தம் கலையுலக நண்பர்கள் அனைவருக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டிய கேட்கிறேன்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: ஹலோ அக்கா, வணக்கம்.
0: வணக்கம் அன்பான இரவு நீர், வணக்கம். யாருது? ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: என்ன ஆசை மச்சான திரைப்படத்துல இருந்துக்கா, ராசியில கை ராசி
0: அப்படியா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க, தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: சரியாக்கா, நன்றி.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு பாய் பாய் பாய். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. ஹாய் சகோதரி அன்பான இரவு நேர வணக்கம். மனைவி பாமினி மற்றும் மகன் துசரதன், ஜஸ்வீத் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கல்முனையில் இருந்து ஜனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். எனக்காகவும் மற்றும் திரு சோபி, ஜானு, லாவண்யா, யுகேஷ், லோஷித் மற்றும் புனிதா, மகேஷ், சிவகுமார், ரேவதி, செல்வம், கேசவன், மாலா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மேனகை பண்டாரவள எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் வெள்ளவத்தையிலிருந்து ராஜகோபாலன் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கருங்காலிச்சேலையிலிருந்து மில்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி நீலகிரி மாவட்டத்தில் இருந்து தேவாளன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் கரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், செவ்வாய் ராகம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பேர்வளை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் இணைந்திருக்காரு. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அனைத்து உறவுகளையும் அணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் இரவு நேர வணக்கம் அக்கா, ராஜகிரியிலிருந்து கலைவாணன், அனைத்து பாடல்களும் இருமையாக உள்ளது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி யோகா மற்றும் பிரதீபன், ஆதிஷ் மற்றும் பிரபா, சந்திரலேகா மற்றும் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் மூதூர் பட்டத்திலிருந்து வடிவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. திருச்சி மாமலச்சேரி பெரிய நகரிலிருந்து கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: ஸ்வரம்
1: செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் இரவு 8:32.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
2: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
2: ராகதேவன், இசைஞானி இளையராஜாவின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வச

0: பறவைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடியோர் அழகான பாடல் கிட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான்
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அப்படியா, சரி சரி. இப்ப அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் இருக்கு, யாருக்காக அந்த பாடலை கேட்க விரும்புறீங்க? இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் பண்டாரவளையிலிருந்து. வினோதன் மற்றும் வினு, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. கொழும்பு 15 சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் நிர்மலா பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ரகு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், கட்டகலை, டிரைட்டன், வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அம்மா மற்றும் குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ் மற்றும் மகள் துஷ்யந்தினி, லிதுஷன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வட்டுகொடையிலிருந்து விமலியின் திறன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

வணக்கம் பாடலோடு நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்த சந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்த உறவுகளே.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய நாள் இந்த இரவு பொழுது மிக முக்கியமான ஒரு இரவு பொழுதாக இருக்கிறது. காரணம், எல்லோருக்கும் இது மாதிரியான ஒரு நாளும் இந்த இரவு பொழுதும் அமைந்து விடாது என்றே கூறலாம். செவ்வாய்க்கிழமை, வசந்தத்தின் செவ்வாய் ராகம். இந்த செவ்வாய் ராகத்துக்கெல்லாம் சொந்தக்காரர் ஒருவர் இருக்கிறார். என்றுமே இசை உலகின் ராஜா அவர்தான். எத்தனை பேர் வந்து சென்றாலும் 50 வருடங்களுக்கு மேலாக இன்னும் தன்னோட பாணியில், தன்னோட வேலையை, தன்னோட இடத்தை ராஜாவாக அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒருவர். அவர்தான் ராகதேவன், இசைஞானி, மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களின் பிறந்த தினம் என்று. செவ்வாய் ராகமும் வசந்தம் வானொலியும் என்ன புண்ணியம் செய்ததோ என்று தெரியவில்லை. இன்றைய நாளில் அவருக்கான பிறந்த நாள். இந்த நிகழ்ச்சி அவருக்காக, அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து சொல்வதற்கு எங்களுக்கு ஏது வயது அவருக்கு. இருந்தாலும் அவரை போற்றும் இந்த இரவில் இசைஞானியின் பாடல்கள், அவரை பற்றிய எமக்கு தெரிந்த சில தகவல்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம். 50 ஆண்டுகள் என்பது அவ்வளவு எளிய விடயம் அல்ல. அதுவும் ஏராளமான இசையமைப்பாளர்களை கடந்து இந்த வயதிலும் அவர் இளமையின் துடிப்பாக இருக்கிறார். 1943 ஆண்டு தேனி மாவட்டம் பன்னிபுரத்தில் பிறந்த இவர் இசை பயணத்தில் ஆரம்பத்தில் தனது சகோதரர்களோடு தான் இருந்தார். அதன் பிறகு மெல்ல மெல்ல அவரின் இசை ஆர்வம் அதிகரிக்கிறது. அதன் பின் திரையுலகம் வருகிறார். திரையுலகத்தில் அவர் வரும்போதே மிகப்பெரிய ஜாம்பவான் ஒருவர் ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார். இவர் அவருடனும் பணிபுரிகிறார். ஆனால் காலம் அவருக்கு தந்த பரிசு பாருங்கள், அவரின் உழைப்புக்கு கிடைத்த அந்த கௌரவம் பாருங்கள். யாருமே எட்டி பிடிக்க முடியாத ஒரு இடத்தை அவர் எட்டி பிடித்து நம் இதயங்களில் சிம்மாசனம் அமைத்து அமர்ந்திருக்கிறார். இன்றும் கூட எத்தனையோ இசையமைப்பாளர்கள், எத்தனையோ இசை வடிவங்கள், எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மாறிய போதும் மாறாத ஒருவர் எம் இசைஞானிதான். இந்த நாள் அவருக்கான நாள் மட்டுமல்ல, நம் அனைவருக்குமான நாள். அவரை போற்றுவது என்பது இந்த தலைமுறை அல்ல, எத்தனை தலைமுறை கடந்தாலும் நம் அனைவருக்குமான ஓர் உரிமை என்றே சொல்லலாம். அண்மை காலங்களில் அவர் பற்றி ஏராளமான விமர்சனங்கள் எழுந்தது. இருந்த போதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனக்கான பாணியில் தன் வேலையை தினமும் நேர்த்தியாக செய்யும் ஒருவர். இப்படிப்பட்ட ஒருவருக்கான இந்த நிகழ்ச்சி, நீங்களும் என்னோடு இணைந்து கொண்டு உங்களுக்கு ராகதேவன், இசைஞானி, மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களின் பிடித்த பாடல்கள் ஏன் பிடிக்கும், அல்லது உங்களோடு உணர்வோடு வாழ்க்கையோடு கலந்த இசைஞானியின் ஒரு பாடல் என்ன என்பதையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். 12 மணி வரை நான் உங்களோடு இருக்க காத்திருக்கிறேன். உங்களுக்கு துணையாக எப்போதும் போல இசைஞானியும் இருக்கிறார். இந்த வசந்த நிலாவில் செவ்வாய் ராகம் அன்று இசைஞானியை ஞாபகப்படுத்தி அவரை போற்றுவதில் நானும் மகிழ்கிறேன்.

கொங்கிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: ஆயிரம் மலர்களே மலருங்கள். இந்த இரவில் நீங்களும் அழைப்பின் ஏற்படுத்தி என்னோடு பேசலாம். அலையுங்கள் 0112-775-001 அல்லது 0112-775-111 என்ற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்காக. பார்க்கலாம் நிகழ்ச்சியில் முதலாவது நேர் சொந்தம் யார் என்று. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்மா, யார் இது?
1: டிங்கோலேருந்து ஆஷா பேசுறேன்.
0: என்ன பேருமா உங்களோடது?
1: டிங்கோலேருந்து ஆஷா.
0: ஆஷா, எப்படி இருக்கீங்க ஆஷா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க?
0: நானும் நல்லா இருக்கேம்மா. அப்புறம் உங்களோட இந்த நாள் எப்படி போயிட்டு இருக்கு செவ்வாய் ராகங்களோட?
1: ரொம்ப நல்லா போகுதுண்ணா. செவ்வாய் ராகம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம இன்றைக்கு செம்ம பாட்டுகள் ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு நாள்.
1: ஆமாண்ணா,
0: சொல்லுங்க. உங்களுக்கு ராகதேவன் இசைஞானி எவ்வளவு முக்கியம் உங்களோட வாழ்க்கையில? ஏன் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குமா?
1: காரணம் பிடிக்கும்.
0: பிடிக்கும், அப்படியா? நன்றி அம்மா. அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்?
1: உங்களுக்காகவும் வசதி கேட்டு இருக்க அனைவருக்காகவும் நல்ல பாட்டு தாங்கண்ணா.
0: சரி அம்மா, நன்றி.
1: நன்றி.
0: நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் இளையராஜா இசைஞானி, சாதாரண ஒரு நபர் இளையராஜாவாக மாறி இசைஞானியாக மாறி பின்பு மாஸ்ட்ரோவாக மாறிய தருணம், இவையெல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்று ஒரு நாளில் அல்லது ஒரு நிகழ்வில் கூறி முடிக்க முடியாது இல்லையா? இருந்தாலும் முயற்சிப்போம். அவரை போற்றுவதற்கு எவ்வளவு தூரம் எமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இசைஞானியின் பாடல்கள் அல்லது அவரின் இசை வெளிவருவதற்கு முன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்த எத்தனையோ இசை ஜாம்பவான்களை தாண்டி அப்போது தமிழ் பாடல்கள் அல்லது தமிழ் இசைத்துறையில் இந்தி பாடல்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது என்று சொல்லலாம். அப்படி இருக்கும்போது காற்றலையில் ஓர் பாடல், ஓர் இசை கேட்பவர்களுக்கு புதிதாக தோன்றுகிறது. யார் இந்த இசையை அமைத்திருப்பார்? புதிதாக ஒரு சப்தம் அல்லது இசை நம் செவிகளில் வருகிறது, யாராக இருக்கும் அப்படின்னு எல்லோருமே திரும்பி பார்க்கிறாங்க. அங்கதான் ஒல்லியா ஒரு சின்ன பையன். அப்போ அவர்களுக்கு தெரியாது, ஏன் அவருக்கு கூட தெரியாது, அவர்தான் இந்த இசை உலகை ஆளப்போகும் ராஜா அப்படின்னு. 1976 அன்னக்கிளி அப்படிங்கிற படத்தினூடாக முதல் இசையமைப்பாளராக வெளியில வர்றார். ஒரு கிராமிய இசை, ஒரு மேற்கத்திய இசை, இது ரெண்டையுமே ஒன்றிணைச்சு ஒரு புதிய இசை வடிவம். ஒட்டுமொத்த சினிமாவும் சினிமா ரசிகர்களும் அதுவரையில் கேட்டிராத ஒரு இசை வடிவம் அது. அன்று ஆரம்பித்த பயணம் இன்று நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் கூட அவர் ஏதோ ஒரு திரைப்படத்திற்கு, அப்படியும் இல்லைனா ஏதோ ஒரு சிம்பனிக்கு எப்படியான ஒரு இசையை அமைக்கலாம் அல்லது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உட்புகுத்தலாம் அப்படிங்கிறத யோசித்து கொண்டுதான் இருப்பார் அப்படின்னு நானும் நம்புறேன். இப்படியாக ஆரம்பித்த இவரின் பயணம் ஏராளமான வளர்ச்சிகளை கண்டது. இவர் விட்டு சென்ற பாடல்கள் அல்லது நமக்கு தந்திருக்கும் இந்த பாடல்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை நிகழ்வுகள், எத்தனை நாட்கள், எத்தனை மணித்தியாலங்கள் ஆனாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆரம்ப காலத்தில் எல்லோருமே நினைப்பாங்க, இளையராஜாவின் பாடல்கள் இப்போ ட்ரெண்டில் இல்லை இல்லையா? இளையராஜா வந்தார், இருந்தார், அப்புறம் அப்படியே ஏஆர் ரகுமான் வந்தார், அப்படியே புதிய இசை வடிவம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு. ஆனால் யாருக்குமே தெரியாது இந்த ராஜா எப்பவுமே எல்லார் மனசுலையும் ராஜா தான் அப்படின்னு. காலம் தாண்டி இன்றைக்கும் எல்லோருமே, நாம் கூட பிரத்யேகமாக ஒரு நாள் இடைக்கால பாடல்களுக்கு அப்படின்னு ஒதுக்கும்போது அதில் கிட்டத்தட்ட ஒரு 90% பாடல்கள் அவரோட இசையமைப்பில் வந்த பாடல்கள் தான். ஒரு இசையமைப்பாளராக ஏனோ திரைப்பட பாடல்களுக்கு மட்டும்தான் அவர் இசையமைச்சிருக்காரா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. பல சிம்பனிகள் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த இளம் தலைமுறை பிஜிஎம் அப்படின்னு சொல்லி யார் யாரையோ பிஜிஎம் கிங், இதான் பிஜிஎம் அப்படின்னு சொல்லும்போது கடா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கள். அங்கே ஒருத்தர் இருக்கார் எல்லாத்துக்குமே ராஜாவா, அவர் போடாத பாடல்களா இல்லை அவர் திரைப்படங்களில் அவர் போடாத பிஜிஎம்மா? இப்போ இந்த வார்த்தை பிஜிஎம் அப்படின்னு எல்லாருக்கும் பழகி போனதுனால எல்லாருமே அதை எடுத்துட்ருக்காங்க. பட் ராஜாவின் பாடல்கள், ராஜாவின் இசைக்கோர்வை, ராஜாவின் மெட்டு, அப்படியும் இல்லைன்னா இடை இசை இன்டர்லூட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களில் கேட்கும்போது இன்றைய இளம் தலைமுறை பல பேருக்கு ரிங்டோனாக மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ராஜாவின் இசை இவ்வளவுதானா? அதுதான் கிடையாது. இதை தாண்டி மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்துக்குமே இசையமைத்திருக்கார் நம்மளோட இசைஞானி. இதை தாண்டி இன்னும் ஏராளம் அவரை பற்றி சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நாள் இந்த மணித்தியாலங்கள் அவருடையது, சொல்வது நான் தான். ஆனால் அவர் பாணியில் சொல்லணும்னா என்னை சொல்ல வைப்பது அந்த கடவுள்தான்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பு தந்த வசந்த நிலாவுக்கு நன்றி சொல்வதா என்று தெரியவில்லை, அல்லது வசந்தம் வானொலிக்கு நன்றி சொல்வதான் தெரியல. தொடர்ந்து பேசலாம், நீங்களும் வாங்க, இணைந்து பேசுவோம். அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. ராஜா நமக்கெல்லாம் ராஜாவாக கிடைத்ததற்கான காரணம் அடுத்து வர்ற பாட்டும்தான்.

பஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் என்றாலே அனைவருக்கும் பிடித்தமான ஒரு நாள். இன்றைக்கு அந்த நாளுக்கு இன்னும் ஒரு மெருகேறி இருக்கிறது என்று சொல்லலாம். காரணம், ராகதேவன் இசைஞானி மாஸ்ட்ரோ என்றும் ராஜா இளையராஜா அவர்களின் பிறந்த தினம் என்று இந்த நாள் இப்படியாக அமைந்தது இறைவன் செயல் என்றே சொல்லலாம். இன்றைய வசந்த நிலா முழுக்க முழுக்க இசைஞானி பற்றியும் அவரின் சிறப்புகள் பற்றியும் கூறும் ஒரு நிகழ்ச்சியாகவும், அவரது பாடல்களும் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். நாமும் பேசலாம் இசைஞானியை பற்றி. 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. இளையராஜாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரிந்த ஒரு பிம்பம், மியூசிக் டிரெக்டர், மியூசிக் கம்போசர், இசையமைப்பாளர் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு இசைக்கருவியை வைத்திருப்பார். அதனூடாக மெட்டமைத்து பாடல்களை இயற்றுவார். இது இளையராஜாவுக்கும் பொருந்தும் என்றே சொல்லலாம். இருந்தபோதும் எந்த விதமான இசை கருவிகளும் இல்லாமல் தான் இருந்த இடத்திலிருந்தே ஒரு பேனையும் பேப்பரும் கிடைத்தால் அவர் நாங்கள் கவிதை எழுதுவது போல அல்லது எங்கது விருப்பங்களை ஒரு தாளில் எழுதுவது போல மிக வேகமாக இசைக்கோர்வையினை எழுதி கொடுப்பாராம். பார்ப்பவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதனால்தான் அவர் இசை ஞானி, இசை மேதை என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஆரம்ப கட்டங்களில் எஸ்பிபியும் ஒரு இடத்தில் சொல்லியிருப்பார், அவர் வளர்ந்த இல்ல அவர் அடைந்த உயரம் என்பது அவ்வளவு விலகுவானதல்ல. ஆரம்ப காலங்களில் மியூசிக்கல் நோட்ஸ் என்று சொல்வோம் இல்லையா, இந்த இசைக்கோர்வைகளை எவ்வாறு எழுதுவது என்று தெரியாமல் பயிற்சி எடுத்து கொண்டிருந்த காலம் ஆரம்பித்து, பிறகு ஒரே நாளில் ஒரு மணித்தியாலத்தில் 5 பாடல்களை மிக வேகமாக எழுதி கொடுக்கும் அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கிறார் என்றால், இது ஏனோ சாதாரணமாக நடந்த ஒரு விடயமாக நாம் சொல்ல முடியாதல்லையா. அது அவரின் முயற்சியும் பயிற்சியும் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறது என்று சொல்லலாம். அதுவரையில் பின்பற்றிய ஏராளமான இசை வடிவங்கள், இசை கருவிகளை தாண்டி புதிதாக இசை கருவிகளை மக்களுக்கும் மக்கள் செவிகளுக்கும் கொண்டு சேர்த்தவர் நம்மோட இசைஞானி மாஸ்ட்ரோ ராக தலைவன் இளையராஜா. எம்எஸ்சி அவர்கள் கோலூன்றி இருந்த காலம் அது. அவரிடமும் இசை பயிற்சிகளை மேற்கொண்ட ஒருவர் இவ்வாறு வரும் பொழுது யார் இவரை நம்பியிருப்பார்கள். முதல் திரைப்படம், மக்கள் மனங்களில் இவரின் கிராமிய இசையும் இவர் தெரிவு செய்த இசை கோர்வைகளும் பாடகிகளும் பாடகர்களும் இவரை மெம்மேலும் உயர்த்தி சென்றது என்று சொல்லலாம். இந்த நாளில் அடுத்ததாக ஒரு பாடல், இந்த பாடல் ஒளிபரப்பாகும் பொழுது உங்களுக்கே புரியும் இந்த பாடல் ஏன் கிராமிய மக்களை அவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்ததென்றும், ஏன் இளையராஜா ராஜாவாக மாறினார் என்பதற்கும் மிக பொருத்தமான ஒரு பாடலாகவும் இந்த பாடல் அமையும் என்று நான் நம்புகிறேன். காரணம், அப்படித்தான் அமைந்தது. அதனால தான் அவர் ராஜாவாக மாறினார். எஸ் ஜானகி அவர்களின் குரலில், இளையராஜா இசையில், பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில் அடுத்தொரு பாடல். இந்த பாடல் ஏன் முக்கியம் என்பது கேட்கும்போது உங்களுக்கும் புரியும். நான் சொன்னது போல அழைப்பினை ஏற்படுத்துங்கள், இணைந்து கொள்வோம். அதற்கு முதல் இந்த பாடல் உங்களுக்காக.

0: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. இன்றைய வசந்த நிலா, அதிலும் செவ்வாய் ராகங்கள், வசந்த நிலா இசைஞானியின் பிறந்த நாள், இவையெல்லாம் ஒன்றாக இணைந்த ஓர் அழகிய இராப்பொழுது. இசைஞானியின் பாடல்கள், அவர் பற்றிய சில நாம் அறிந்த நமக்கு தெரிந்த சில தகவல்கள், இதனோடு நகரும் இந்த இரவு வேளையில் இரண்டாவது மணித்தியாலத்திற்குள். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு உரையாடலாம், கதைக்கலாம், பேசலாம். அலையுங்கள் 0312-775-0003 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கு. பார்ப்போம் இப்போது யார் அழைப்பில்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் சபுமால் கந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வணக்கம் வசந்தகுமார்,
1: எப்படி இருக்கீங்க?
0: என்றும் போல இன்னைக்கு நீங்க தவறாமல் வசந்த நிலாவுக்கும் வந்துட்டீங்க இல்லையா?
1: ஆமா,
0: நான் நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமாக இருக்கிறேன்.
0: எப்படியும் இன்று லீவு தானே? செவ்வாய் ராகங்கள்னாலே லீவு, அதுவும் இளையராஜாவின் பிறந்த தினம்னா அதுக்கும் லீவு. ஆமா, இப்ப இந்த லீவ் யாரோட கணக்குல சேரும்? வசந்தகுமாரின் கணக்குல சேருமா இல்ல இளையராஜாவின் கணக்குல சேருமா?
1: இளையராஜாவின்
0: சரி, நீங்க சொல்லுங்க, ராஜாவின் எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு இந்த கீதாஞ்சலி படத்துல துள்ளி எழுந்தது பாட்டு.
0: எப்படி இப்போ ஒரு ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா அந்த பாடல தட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன்.
1: அந்த பாடல்ல வர்ற அந்த முதல் அந்த அதாவது அந்த கிட்டார் மியூசிக் இருக்கானே,
0: நீங்க ஏன் எப்பவுமே அந்த பாட்டும் அந்த கிட்டாரையும் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் வசந்தகுமார்?
1: இல்ல சம்பந்தம் ஒன்றும் இல்ல, அந்த கிட்டார் மியூசிக் வந்து அந்த பாடல் தொடங்கும் போது மிகவும் அருமையாக அத வாசிச்சிருக்கேன்.
0: அது சரி, இதற்கு முதலும் ஒரு முறை நீங்க அந்த பாட்டு கேட்டீங்க இல்லையா?
1: தலவாக்கலை கிருஷ்ணபக்தர், நீர்கோம் சாம்குமார், பதுளை ராஜமாணிக்கம், ராஜேந்திர உமாச்சந்திரன், மும்தாஜ் பேக, அருள்மொழி, கொப்பரேசன் ராஜ்குமார், அம்பம்பிட்டிய ராசையா, வெளிமாடு செல்வராம், புவாப்பிட்டிய 500 வீட்டு சித்தம் சுரேன்,
0: வணக்கம். வணக்கம், யார் நீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? யோகராணி. எத்தனை யோகங்களுக்கு ராணியாக நீங்க இருக்கீங்க?
2: முதல் முறையா உங்களுடன் பேசி இருக்கிறேன்.
0: அதுவும் யோகம்தான், அதுவும் வசந்த நிலாவில் இசைஞானியின் பிறந்த நாள் என்று பேசிருக்கீங்க, அதுவும் ஒரு யோகம்தான். அதனால தான் நீங்க யோகராணியா?
2: அப்படி என்று தெரியாது, அம்மாக்கள்
0: அம்மாக்கள் வச்சுட்டாங்க. சரி யோகராணி, என்ன செய்றீங்க நீங்க?
2: உங்களோட பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: ஆஹா, அது என் பாட்டு இல்ல, இளையராஜா பாட்டு. உங்களுக்கு இளையராஜாவின் இசைஞானியின் பாடல்கள்ல இந்த பாடல் மிக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாடல், இல்ல ஏதாவது ஒரு பாடல கேட்கும் போது ஒரு பழைய நினைவு அப்படி எதுவும் வந்து போகிற மாதிரி பாட்டு இருக்கா? திடீரென்று கேட்டா வார்த்தை வரல இல்லையா? சரி பரவாயில்ல. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம் அடுத்த பாட்டுக்காக? வணக்கம் வணக்கம். இவ்வளவு நேரமா இந்த காதுகளுக்கு ஒரு இசை கேட்டுட்டே இருக்கு இல்லையா? இந்த உண்மையான இசை இன்றும் இன்றும் அப்படிங்கறதுக்கு நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த ஜென்சி கிட், டூகே கிட்ஸ் சொல்றாங்க இல்லையா, இவங்களுக்கு கூட தேசிய கீதங்களாக இந்த பாடல்கள் இருக்கிறது. இன்றும் இளையராஜா அவர்களின் பாடல்களில் ஏதாவது இடைப்பகுதி ஒரு பீஜியம் இடை இசை, பின்னணி இசை, இப்படி எதை எடுத்து போட்டாலும் கேட்பதற்கு ரசிக்க வைப்பதற்குமான தேவை அல்லது ஆசை எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பாட்டு, இந்த பாட்டுக்கும் எனக்கு பின்னால் ஓடிட்டு இருக்க இந்த இசைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத கேட்கும்போது உங்களுக்கே புரியும்.

0: பஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு முன்னாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டு.

0: வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கோம். அதுவும் செவ்வாய் ராகத்தின் வசந்த நிலா. இன்றைய நாளின் இதைவிட சிறப்பு இசைஞானி ராகதேவன் மாஸ்ட்ரோ இளையராஜாவின் பிறந்த நாள் என்று. அவரை பற்றி சில தகவல்கள். அவரை பிடித்தமான உங்களோடும் பேசுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். பழமையான எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 01122 775 001 அல்லது 01122 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்காக இப்போது யார் வந்திருக்காங்க? வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: ரேடியோவின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருவோமா? மௌஜித், எப்படி இருக்கீங்க? நானும் சுகமாக இருக்கிறேன்.
1: செவ்வாறாக நிகழ்ச்சி அனைத்தும் சூப்பர் சார்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: அனைத்து பாடல்களையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். காலையில இருந்து வீட்டுக்கு போகல வெளியாட செவ்வாறாகவே இருக்கிறேன்.
0: நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இளையராஜாவின் பாடல்களில் எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்?
1: இளையராஜா பாட்டு என்ன பாட முடியும்? இந்த ராமராஜன் படம் தான் சார். அதுல வர பாட்டு கரகாட்டக்காரன் என்ன பாடம் பிடிக்கும் சார்?
0: ஓ, கரகாட்டக்காரன் ஃபேனா நீங்க?
1: ஒரு பாட்டு வந்து எனக்கு முக்கியமா தரவசை தாங்க சார்.
0: என்ன பாட்டு?
1: மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு சார் எனக்கு.
0: ஆஹா, ஏன், யாரை நினைத்து இந்த பாடலை கேட்டீங்க அப்போ எல்லாம்?
1: முதல்
0: நிகழ்ச்சியாக அந்த பாடலையே தாரேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: மற்றும் திருவண்ணாமலை ஜெயகாசன் சளிமச்சா குடும்ப உறவுகளுக்காகவும் மச்சா குடும்ப உறவுகளுக்காகவும் அனைத்து வசந்த உள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் முக்கியமா உங்களுக்காகவும் கேட்போம்.
0: சரி, எல்லாரையும் இணைத்து கேட்கலாம் சரியா? சரி, நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியதற்கு. சரி, தொடர்ந்தும் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க. அடுத்து யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். எங்கேயோ கேட்ட குரல், யார் இது?
2: அப்புறம்
0: எப்படி இருக்கு உங்களுடைய ஊர்? எப்படி இருக்கு இன்றைய நாள்?
2: ஊர் சார், இப்ப கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு சார்.
0: ஆஹா, பாடல்கள்.
2: ஊர் சார்
0: விலங்குல?
2: என்ன
0: பாடல்?
2: ஒரு ஜீவன் துடித்தது, ஒரு ஜீவன்
0: மன்னிக்கவும்
2: அழைத்தது.
0: மாத்தி பாடிட்டீங்க.
2: நீ எனக்காக அழ வேண்டாம்,

0: அழைத்தது. அந்த பாங்க தாங்க சார்.
1: அப்படி ஒரு பாட்டு நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே.
0: ஏன் சார்?
1: அது வந்து ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. நீங்க எப்படி பாடுறீங்க? ஒரு ஜீவன் துடித்தது. சரி ஓகே, வரிகளை மாற்றி பாடுங்கிறதா சொல்ல வந்தேன். யாரெல்லாம் இணைத்துக்கொள்ள போறீங்க?
0: சார் அன்புமலை ரமா. வசந்தம் கேட்ப அன்பு நெஞ்சதாக அனைவருக்காக தாங்க சார்.
1: அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
0: சரிங்க சார்.
1: இவ்வளவு நேரமும் கேட்டுட்டு இருந்த பாடல்களை தாண்டி இப்ப வரப்போற பாடல் கொஞ்சம் ஸ்பீட் அப் இல்லை ஒரு துள்ளலிசையா இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, செவ்வாய் ராகங்கள் இளையராஜாவின் பாடல்கள் தரும்போது இந்த பாடல் அண்மையில் அப்படின்னு சொன்னா கடந்த வருடம் வெளிவந்த ஒரு திரைப்படத்தில் கொஞ்சம் அதை ரீமிக்ஸ் பண்ணி இல்லை கொஞ்சம் அந்த இசையை மெருகேற்றி தந்திருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய திரையில, ஒரு திரையரங்கில் இந்த பாடலை அல்லது இந்த பாடலின் முதல் வெர்ஷன் அப்படி இல்லைன்னா இளையராஜா பண்ண அந்த பாடலை நமக்காக பார்க்க முடியாட்டியும், இவங்க எடுத்திருந்த அந்த திரைப்படத்தில் இந்த பாடல் வரும் பொழுது அவ்வளோ பேரும் அவ்வளோ ஆரவாரமாக ரசித்தாங்க, நான் உட்பட. அப்படி இருக்கும்போது காலங்கள் கடந்த பின்னும் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அவர் அமைத்து வைத்த இசை நம் காதுகளை வந்து சேரும்போது அதை ரசிக்கதற்கும் ரசிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் நாம் தவறவிடவே கூடாது. அடுத்து உங்களுக்காக 1980களில் ஜானி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் எஸ்பிபி அவர்களின் குரலில் ஆஹா சொல்லும் போதே பாருங்களேன், ஜானி, ரஜினி, இளையராஜா, கங்கை அமரன், எஸ்பிபி இவர்களெல்லாம் இணைந்து அந்த காலகட்டங்களை ஆட்சி செய்தவர்கள் சொல்லலாம். என்ன பாடல் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவில் நீங்கள் எல்லாமே வந்து யூகிச்சிருப்பீங்க, பட் அந்த பாட்டு கிடையாது. இது எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இசைஞானியின் பாடல்களில் அல்லது எஸ்பிபியின் பாடல்களில் நான் அடிக்கடி கேட்கிற பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டு பார்ப்போம்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கும். அதுவும் செவ்வாய் ராகங்களின் வசந்த நிலா. ராகங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் அல்லது ராகங்களுக்கெல்லாம் ராஜா இளையராஜா அவர்களின் பிறந்த தினம் வேறு. இத்தனை சிறப்புகள் இந்த நாளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நானே எண்ணி பார்க்கல. இத்தனை சிறப்பு மிகுந்த இந்த நாளில் ஒரு சிறப்பான ரசிகராக நீங்களும் இல்லை ஒரு சிறப்பான நேராக இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினூடாக வந்திருக்கிறது. யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இது? கல்முனையிலிருந்து யாரு? நஹீம். அப்படியா? எப்படி இருக்கீங்க நஹீம்? நீங்க நஹீம் சொல்லுங்களேன், எப்படி போகுது உங்களோட வாழ்க்கையெல்லாம்?
1: வாழ்க்கையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. மனசுல சில கஷ்டங்கள் வரும்போதும்
0: வானொலியோடு நாங்கள் இருக்கிறோம். பாடல் கேட்டுட்டே அப்படியே என்ன பண்ணிடலாம், உங்கள் சோகங்களை எல்லாம் மறந்து போயிடலாம் இல்லையா?
1: சில பாடல்கள்
0: வரும்போது டக்குனு நாம தான் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், மோகன் இல்லையா?
1: சில நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மறைமுகமா பாடல் வழியாக நமக்கு விளங்கப்படுது.
0: இதயத்தின் பிரதிபலிப்பாக பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சரி, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அடுத்ததா உங்களுக்கு என்ன பாடல் வேணும், இல்ல வரப்போற பாடலுக்கு யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: என்ன
0: படம்? இதெல்லாம் மனதின் கவலை மாதிரி தெரியலையே. சரி, தருவதற்கு முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? நன்றி அழைப்பின் ஏற்படுத்தியதற்காக.
1: நன்றி
0: நன்றி நன்றி. சரி, அவரை தொடர்ந்து இன்னும் ஒருவரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சின்னையா மகாதேவன். எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா நீங்க? எங்க? அப்புறம் உங்களோட விலங்குல இசைஞானிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களா? சரி, நீங்க சொல்லுங்க, இசைஞானி உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஒருவர்?
2: என்ன
0: பாடல்? நீங்க சொன்னது எனக்கு சரியாக விளங்கல. என்ன பாடல்? சரி, யாருக்காக எல்லாம் பாடல் கேட்கலாம்? நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியதற்கு. அன்பான அறிவிப்பாளரோடு சேர்த்து அவர் நிறைய சொந்தங்களையும் இணைத்திருந்தார். நமக்கு தான் அது கரெக்டா சரியா கேட்கல, இருந்தாலும் பரவாயில்லை. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க, என்னோட உரையாடலாம். உங்களோட கருத்துக்கள், உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த இரவு இதே போல் இன்னொரு நாள் கிடைக்காது நமக்கு. அதனால் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனாலேயே நான் இந்த பாடல் தர்றதற்கு தயார் செய்திருக்கேன். கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் 1989 ஆண்டு மாங்குயிலே பூங்குயிலே இளையராஜாவின் இசை கங்கை அமரின் வரிகளில். இளையராஜா என்ற ஒருவர் உங்களுக்கு மேலைத்தேய பாடல் வேண்டுமா, அல்லது மேலைத்தேய வடிவில் பாடல் வேண்டுமா, இல்லை உங்களுக்கு கிராமிய மனம் கபலம் பாடல் வேணுமா, எந்த பாடலாக இருந்தாலும் சரி, எந்த இசை வடிவமாக இருந்தாலும் சரி, தருவதற்கு என்றுமே சளைப்பதில்லை. அவரிடம் கொட்டி கிடக்கும், நீங்கள் எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் தருவார். ஆதலால் தான் அவர் இசையின் ஞானி, இசை ஞானி. அடுத்ததாக இந்த பாடலை தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0112 775 0101 அல்லது 0112 775 111 என்ற எங்களோட தொலைபேசி இலக்கத்துக்காக.

இந்த நாள் இந்த மாதிரியான பாடல்கள் தான் தரணும் அப்படின்னு சொல்லி நான் நின்றிருந்தேன். ஆனால் இளையராஜாவின் பிறந்தநாள் அன்னைக்கு அவர் பண்ண கொஞ்சம் வெர்சடைல் இல்லை எல்லா மாதிரியான கலவையும் தரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். அதுலேயும் சில நேரங்களில் வந்து நம்மளோட நேர்கள் கேட்கிற பாடல்களும் வரும் பொழுது சரி அது கேட்டால் போல் கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற முயற்சி, இல்லைன்னா இந்த நாள் அப்படியே மென்மையான மெலடிஸோடு போகலான்னு தான் என்னோடய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஏதாலும் பரவாயில்ல, தொடர்ந்தும் கேளுங்க வசந்த நிலா, அதுவும் இளையராஜாவின் பிறந்த நாளை முன்னிட்டு செவ்வாய் ராகங்களில் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இன்னும் ஒரு மிக முக்கியமான இடத்துக்குள் ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்து போகிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது நேரம் சரியாக 11 மணி.

வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள், அதிலும் இசைஞானே மாஸ்ட்ரோ ராகதேவன் இளையராஜா அவர்களின் பிறந்த தின சிறப்பாக எம்மோட அழைப்பினை ஏற்படுத்தி நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0312 775 001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு

0: அழைப்பினூடாக வந்திருக்குது, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சுகமாக இருக்கிறேன் அருண்மொழி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி நன்றி.
1: அவருடைய பாடலாம் எல்லா பாடல்களும் நல்ல இதமான பாடல்கள், எல்லா பாடல்களும்
0: இதமான பாடல்கள் மட்டும் இல்ல, உங்களுக்காக ஸ்பீடான பாடல்கள் கூட இருக்கு. அருண்மொழி நீங்க சொல்லுங்க, எப்பவுமே எதை கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கான ஒரு கருத்தும் விளக்கமும் அருமையா சொல்வீங்க. அதனாலதான் உங்களுக்கு அருள்மொழின்னு பேர் வச்சாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஏன் இசை ஞானி இன்றளவும் எல்லார் மத்தியிலயுமே வந்து ஒரு பிரபல்யமாக இல்ல தேடப்படும் நபராக இருக்கிறான்னு சொல்ல முடியுமா?
1: பாடல்களான இசையும் அப்படி பாடல்களும் அப்படி எல்லாமே பார்க்க அந்த மனசுக்கு கவர்ந்த பாடல்கள், அந்த கிராமத்து பாடல்களும் சரி எல்லாமே எல்லாமே அவற்றை அதன் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவற்றை பாடல்கள் எல்லாமே
0: அதுதான் காரணம். இப்போ அருள்மொழிக்கு அவரோட பாடல்கள்ல இந்த பாடல் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா எந்த பாடல் சொல்லுவீங்க?
1: எனக்கு ஒரு கணம் ஒரு யுகமாக, அது அவர் பாடின அவர் சேர்ந்து பாடின பாட்டு அந்த பாட்டு. மற்றது நிலவு தூங்கும் நேரம், மற்றது பூவி பூவி வாசம் வரும். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: அப்படியா, சரி. அடுத்தொரு பாடல் நானும் ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக எடுத்து வைத்திருக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. சரி, அருள்மொழியை தொடர்ந்து எந்த ஒரு விடயம் இப்போது பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் எங்களோட வசந்தம் அலுவலகத்தில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஐடின் வலையமைப்போடு இணைந்து இருக்கிறோம் அப்படின்னு, இளையராஜாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் அவருக்காக ஒரு குரல் பதிவு மேற்கொண்டுட்டு இருந்தோம். அப்போது அங்கே வந்து எங்களோட சகோதர வானொலியில் இருந்த ஒரு அறிவிப்பாளர், ஆ இளையராஜா அவர்களோட பிறந்த நாள் இல்லையா? ஆமாம், அதுக்காக தான் நாங்களும் இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். எதுவுமே யோசிக்கலை. அடடா, நானும் என்னோட நிகழ்ச்சியில் அவருக்காக ஒரு பாடல் ஒன்று ஒளிபரப்புவேன். நேற்றைய தினம் அவரோட ஒரு இந்தி பாடல் ஒன்று நான் ஒளிபரப்பியிருந்தேன். எனக்கு இந்த பாடல் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னவங்க அவங்களே ஒரு திரைப்படம் பேர் சொன்னாங்க. அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒன்று சொன்னாங்க. அந்த பாடலை, ஆமாம் இந்த பாடல் தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு போட்டு காட்டும்போது, அந்த ஃபர்ஸ்ட் ஹம்மிங்கில் இல்லை அது முதல் ஹம்மிங்லேயே வந்து அந்த பாடலை பாடியவரோட பேரையுமே சொன்னாங்க. அப்போது தான் புரிஞ்சது, நாம் இளையராஜா நமக்கு மட்டும்தான் சொந்தமானவர் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது. இசையால் ஆட்கொண்ட இளையராஜா ஜாதி மதம் மொழி இனம் நாடுகள்னு சொல்லி எல்லாவற்றையுமே கடந்து எல்லா மக்கள் மனங்களிலேயும் ஆட்சி செய்கிறார் என்பது தான் இதன் உண்மை. அப்போது தான் புரிஞ்சது, ஆஹா உண்மைதான், எல்லோரும் அவரை தெரிஞ்சு வச்சிருக்காங்களே, தெரியாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற உண்மை நமக்கே புரிஞ்சது. அப்போது தான் அவர் எவ்வளோ பெரிய ராஜா, என்றுமே ராஜாதான் அப்படிங்கிறதும் விளங்கினுச்சு நமக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று நாம் ஆன்லைன் மூலமாக பாடல்கள் கேட்குறோம், வானொலிகளை கேட்குறோம். நமக்கு வேணுங்கிற பாடல்களை தரவிறக்கம் செஞ்சு கூட கேட்டுட்ருக்கோம். ஆனால் அவர் ஆரம்பித்த காலங்கள் யோசிச்சு பாருங்களேன், 50 வருடம் அப்படிங்கும்போது எத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சி மாறி இருக்கும், எவ்வளவோ முன்னேற்றங்கள் அடைந்திருப்போம் நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக. இருந்தாலும் அவரின் பாடல்கள் தரும் அந்த சுகம், அவர் வைத்திருக்கும் இசை கருவிகள், அதன் மூலமாக நமக்கு அமைத்து தந்த இசை இன்றளவும் நெஞ்சில் நிற்கிறது. இதற்கு முக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்போதுமே ஒரு தனிநபராக ஒரு ஸ்டூடியோ அறையில் உட்கார்ந்து இசையமைக்க மாட்டார். அவரோட ஆரம்ப காலங்கள் இசையமைக்கும் போது அந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்பத்திற்கேற்ப கிட்டத்தட்ட ஒரு 50 வாத்திய கருவிகள் இசைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான வாத்திய கருவிகளின் ஊடாக இசையமைக்கும் பொழுது தான் அது நம்மளோட மனங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட நர்வ் சிஸ்டத்தையும் வந்து சரியாக வேலை செய்ய வைக்கும் அப்படிங்கிறத இளையராஜா அவர்களே ஒரு முறை அவர் மகனுக்கு சொல்லுவார். இந்த கம்ப்யூட்டரைஸ் மியூசிக் எல்லாம் வேண்டாம், அடிக்கடி இந்த மாதிரியான இசை கருவிகளையும் பயன்படுத்துங்க, அப்போது தான் அந்த இசை எப்போதுமே கேட்கும் பொழுது நமக்கு ஒரு இனிமையை தரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையாக ஒரு இசைக்கருவி இசைக்கப்படும் பொழுது அதன் தாக்கம் நம் உடலில் தென்படும். அப்படி தென்படும் போது தான் அந்த இசை வடிவம் காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்களே சொல்லியிருப்பார். சரி, இசையை பற்றி தெரிந்தவர் தானே இது சொல்ல முடியும் இல்லையா, அதனால் அவர் தான் அதை கரெக்டாக சொல்லக்கூடிய ஒருவர். அடுத்தும் ஒரு பாடல் வருது, நான் சொன்ன அந்த சகோதரியின் கதை இந்த பாடலுக்கு தான். கேட்டு மகிழ்வோம்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: கல்யாண மாலை எஸ்பிபியுடன் சேர்ந்து நம்மளோட இசைஞானி பாடின ஒரு பாடல். அவர் தான் இசையும் அமைத்திருந்தார். ஏராளமான பாடல்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 7000 பாடல்கள், அதை தாண்டி 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், இவை எல்லாவற்றிற்கும் இசையமைத்தவர் தான் இசைஞானி. இவை அனைத்தையும் கேட்பதென்றாலும் ஒரே நாளில் தருவதென்றாலும் முடிகிற காரியமா? முடியாதல்லவா? சரி, இப்படி இருக்கும்போது அழைப்பு ஏற்படுத்தி நம்மளோட பேச வந்திருக்குது, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இது? ராஜலட்சுமி அம்மா. எப்படி இருக்கீங்க? ரேடியோ சத்தத்தை நானும் நலமாக இருக்கிறேன். ரேடியோ சத்தம் கொஞ்சம் குறைச்சிருவோமா? சரி, சொல்லுங்க, எப்படி போகுது உங்களோட இந்த நாள்?
1: காத்தாடி பாவோட காத்தாட பூ விலங்கு படத்துல சின்ன காலத்துல, இப்ப எனக்கு அவருடைய பாடல் உண்டு, விருப்பமான பாடல்,
0: அன்றும் இதே மாதிரி ஒரு சோக பாடல் தான் கேட்டீங்க இல்லையா?
1: அந்த மாதிரி பாடல் நான்
0: வச்சிருக்கேன். அந்த குறிப்பு ஒரு நாளைக்கு வசந்தம் வானொலிக்கு அனுப்பி விடுங்க, உங்கள் விருப்பமா ஒரு நாள் தந்துருவோம். ஆமா, சரி சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்து கொள்ள போறீங்க?
1: இந்த பாடல் குறிப்பிட்ட
0: எந்த பாடல் தாரேன் தாரேன், கேட்டுட்டே இருங்க.
1: எங்கேயோ ஊடுகிட்டு கேட்கணும் போற அந்த மாதிரி பாடல்.
0: உண்மைதான், உண்மைதான், எங்கே செல்லும் இந்த பாவை. சரி, நீங்க சொல்லுங்க அடுத்த பாட்டுக்கு யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்?
1: உங்களுக்கும் என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், முதிர்வாதி ஐயா, அருள்மொழி, பத்மாமா, தேவமலர் அம்மா, மழகளை தனலட்சுமி, மற்ற வேட்டியாந்தத்திற்கு தம்பி நாயாளர் ரமாந்தி, ஆட்டோ விஸ்வநாதன், சோமசிங்கா, அம்பாந்தோட்டை ஜெயமிலா, மனசு நயா, மகாதேவன் சின்ன தம்பி, குடரத்னம் ஐயா, எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு எல்லா வசந்த சொந்தங்களும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
0: சரி, நன்றி அம்மா, கேட்டுடே இருங்க, தர முயற்சிக்கிறேன். சரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள், ஒவ்வொரு நினைவுகள், ஒவ்வொரு ஏக்கங்கள், இவை எல்லாவற்றுக்கும் இசைஞானியின் பாடல்கள் குவிந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ரெண்டு இல்ல, குவிந்து கிடக்கும். அந்த வகையில் நம்மோட அழைப்பினை ஏற்படுத்துங்க நீங்களும். நான் இருக்க போற இந்த கொஞ்ச நேரத்துல 0112-2775-0001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அடுத்து வந்திருக்கும் சொந்தம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யாரு? கொஞ்சம் சத்தமாக பேசலாம். உங்க பேர் திரும்ப சொல்லுங்க. பாலச்சந்திரன் ரமுக்கன் இல்லையா? எப்படி இருக்கிறீங்க பாலச்சந்திரன்? ரமுக்கன் எப்படி இருக்கு? சரி, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு
2: எனக்கு தாய் வீடு படத்துல
0: தாய் வீடு படத்துல இருந்து என்ன பாடல்?
2: வாகுலி பாடல் வந்து இப்படி இல்லாதி அந்தலால் படத்துல.
0: சரி, யாரெல்லாம்
2: இதுவரைக்கும் ஒளிபரப்பாகல?
0: என்ன பாடல்? விலங்குல நீங்க சொல்றது. சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம் அடுத்த பாடலுக்கு? சரி, நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியமைக்கு. சரி, எல்லா பாடல்களுமே வந்து நாம கேட்டிருப்போம். ஆனா ராஜா அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில பாடல்கள் நமக்கு மேலோட்டமா இது அப்படின்னு ஞாபகம் வரும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் அடுத்து நான் உங்களுக்காக தரப்போறேன். இந்த பாடல் ராஜா ராஜாதான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பாடல். இதுல இன்னும் ஒரு ராஜா இருக்காரு இந்த பாடல பாடினவர். என்ன படத்திலிருந்து வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ரெட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல், மு மேத்தா அவர்களின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கே ஜே ஜெயஸ்தாஸ் பாடும் ஒரு மிக அருமையான பாடல். இந்த பாடல் எத்தனை வருடங்களாக எனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பாடல் கேட்கறதுக்கு என்றாவது ஒரு நாள், இல்லை எப்போதாவது நேரம் கிடைக்கும் போது, நான் சொல்வது பயணம் படும் நேரங்களில், நிச்சயமாக இந்த பாடலை ஒரு முறையேனும் கேட்டுவிடாமல் என் பயணங்கள் முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் அடுத்து உங்களுக்காக

0: சிந்து திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். பாலாவின் இயக்கத்தில், இசைஞானியின் இசையில் 1999 வெளியான திரைப்படம். நேர் விருப்பமாக இசைஞானியின் குரலிலேயே வந்த பாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்காக தந்திருந்தோம். அடுத்து வரப்போகும் இந்த அடுத்த 15 நிமிடங்கள் நான் எனக்காக எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு முதல் அழைப்பு ஏற்படுத்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மணிஃபா, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறேன். இளையராஜாவினுடைய பிறந்த தினத்துக்கு எனது பணிவான அருமையான அன்பான வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. அனிஃபா சொல்லுங்க. எப்போதுமே இடைக்கால பாடல்கள்னாலே நமக்கு பிடிக்கும். செவ்வாய் ராகம்னா அதை விட பிடிக்கும் இல்லையா?
1: நிச்சயமாக. அந்த வரிசையில் எனக்கு ஒரு பாடல், கஸ்தூரி மானே கல்யாண தேனே கச்சேரி பாடு.
0: கஸ்தூரி மானே கல்யாண தேனே, அந்த பாடலா?
1: அந்த பாடல் கட்டம் எனக்கு ரொம்ப விருப்பமான பாடல். முடிந்தால் தரப்பாடுகள்.
0: சரி, அடுத்து இருக்கிற 15 நிமிடம் எனக்காக எடுத்துக்கலாம் நினைச்சேன். முடிந்தால் உங்களுக்காக அந்த பாடல் தரேன். சரியா? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: நிச்சயமாக பத்தல ஐயா கண்ணு, கம்பல அப்துல் மஜித், தோப்பூர் நூர்டின் சிராஜ், செல்வனர் முஹைதீன், மற்றும் எனக்கா வேண்டி உங்களுக்கா வேண்டியும் இந்நேரம் நிகழ்ச்சி காட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து நேரங்களுக்கா வேண்டியும்.
0: சரி, அனைவரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி அனிஃபா, அழைப்பு ஏற்படுத்தினதுக்கு
1: நன்றி
0: நன்றி நன்றி. சரி, அனிஃபாவை தொடர்ந்து நம்மளோட வந்திருக்கிறது யார்? வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: புத்தளம் மரிக்கார் வீதியிலிருந்து நிஷாம்.
0: நிஷாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்குங்க. உங்கள் சுகம்?
0: நானும் நலமாக இருக்கிறேன் நிஷாம். என்ன செய்றீங்க நீங்க?
2: நான் தொழில் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன்.
0: சிறப்பு. நிஷாம், அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
2: இந்த வசந்தம்
0: கேட்டு இருக்க எல்லாருக்காகவும்,
2: கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்காக, உங்களுக்காகவும்
0: நன்றி.
2: இளையராஜாவின் பாடல் என்றால் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும்.
0: இளையராஜாவின் பாடலே தான் தருவேன். சரியா? நன்றி அழைப்பு ஏற்படுத்தியமைக்கு. சரி, அடுத்தும் ஒருவரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? உங்கள் குரல் என் காதுகளில் வந்து என் செவிகளில் வந்து பாயும் போதே புரிஞ்சது இது யாரோ புதிதாக ஒருவர் அப்படின்னு.
3: அப்படியா? உண்மையிலே உங்களுடைய கம்பீரமான குரல் எங்களுடைய வசந்த வானொலியில் அருமையாக ஒலிக்கிறது என்னுடைய முழுமையான கலகோஷம்.
0: நன்றி நன்றி நன்றி. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்றும்
3: என்னோடு ராஜா அவர்களுக்கும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன்.
0: ஆஹா, நீங்க மட்டும்தான் அவரை ராஜான்னு செல்லமா கூப்பிட்டு இருக்கீங்க இல்லையா?
3: உண்மையிலே அவர் என்றுமே ராஜா தான்.
0: அதுதான், என்றுமே ராஜா.
3: ராஜா தான். நான் அவருடைய பாடல் தான், அதே பாடல் தான் கேட்போம் இருந்தேன். ராஜா ராஜா, இந்த ராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை, அப்போ ராஜா.
0: ஆஹா, உண்மைதான், நல்ல பாடல். அந்த பாடலை வந்து எனக்காக நான் எடுத்து வைத்திருக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் வந்து கேட்டு அந்த பாடலை தரலாம் இருக்கேன். யாரெல்லாம்
3: தருவீர்கள் என்று நம்புகின்றேன். யாரெல்லாம்? உங்களுடைய அறிவிப்பு துறை மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல் கேட்பதற்கு வழக்கறிஞர் இப்னு ஹுசைன், டாக்டர் ஆரிஃப், கிரியல ராஜலட்சுமி சகோதரி, இப்பொழுதுதான் வந்து போனாங்க, ஸ்ரீமுருகன்,
0: சரி,
3: டிஜே நந்தா, அன்பு நண்பர் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்காகவும், வசந்த அறிவிப்பாளர்கள் அனைவருக்காகவும் உங்களுக்கும் இணக்கமாக கேட்போம்.
0: சரி, நன்றி நன்றி நன்றி. மூன்றாவது உங்களை இணைப்பு ஏற்படுத்தினா அது பாருங்க நல்லதா போயிடுச்சு இல்லையா?
3: ஓகே ஓகே, நன்றி பாய்.
0: நன்றி நன்றி பாய். சரி, அவரோட சேர்ந்து நானும் பாய் சொல்ல வேண்டியதா போயிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்ததாக வந்து உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாடலை பற்றி சில தகவல்களை சொல்லிவிட்டு போகலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இந்த பாடல் பற்றி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2002 பிபிசியில் நடத்தப்பட்ட உலகளாவிய ரீதியில் அதிகம் பிரபல்யமான பாடல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது உலகளாவிய ரீதியில் அதை மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். 4வது இடத்தை இந்த பாடல் பிடிச்சிருக்கு. எந்த பாடல்னா அடுத்து வரப்போகிற பாடல். அதிகப்படியான ஆடியோக்கள், ஆடியோ கேசட்டுகள் அந்த காலகட்டங்களில் விற்கப்பட்ட ஒரு பாடலாகவும் இந்த பாடல் இல்லை, இந்த பாடல் அடங்கிய கேசட் வந்து காணப்பட்டிருக்கு. இந்த பாட்டுக்காக இல்லை இந்த திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற தேசிய விருதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட இசைஞானி அவர்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை பற்றி இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எந்த பாடல் வரப்போகிற பாடல் தான், யார் பாடியிருக்காருன்னா நம்மளோட எஸ்பிபி மற்றும் ஸ்வர்ணலதா. நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த ரெண்டு பேரோட கூட்டணியில் ஒரு பாட்டு வருது அப்படின்னு சொன்னால் அது அமோகமான ஒரு பாடலாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியே இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு பாடலுக்கான எலிவேஷன் கொடுக்கக்கூடியவங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடும்போது அதுவும் இசைஞானியின் இசையில் பி கே மிஸ்ரா அவர்களின் வரிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தளபதி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு பாடல் தான் தரப்போகிறேன். இந்த பாடல் கிட்டத்தட்ட ஒரு நாட்டுப்புற இசையும் மெட்கத்திய பாப் அப்படின்னு சொல்லும் இல்லையா, மெட்கத்திய பாப்பும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு பாடல் இந்த பாடல். இந்த பாடலோட மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் இவருக்கும் பிறந்த நாள் தான். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மணிரத்னம் அவர்களுக்கும் இன்றைய தினம் பிறந்த நாள். ஸோ அவர்களையும் வாழ்த்து சொல்வதோடு இந்த பாடல் வருது. இந்த பாடல் இதுவரை நாம் கேட்ட பாடல்கள் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை, கேட்போமே.

சங்குச்சா. ஓகே, ஒரு சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலோட மிக சுவாரஸ்யமான விடயங்களை கூட நான் உங்களோட பகிர்ந்திருந்தேன். ஏன் இந்த பாடல் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாடலோட இன்றைய தினம் அடுத்த ஒரே ஒரு பாடலோட நிகழ்ச்சியை விட்டு விரைப்பட வேண்டிய ஒரு தருணம் சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது, இன்றைய தினம் இளையராஜா அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அப்படின்னு சொல்லி தான் நாம் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துகிறோம். இந்த கொண்டாட்டத்தின் பின்னணியில் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1943 ஜூன் மாதம் 3rd தான் இளையராஜா அல்லது இளையராஜா அப்படிங்கிற டேனியல் வந்து பிறக்கிறாரு. இசைத்துறைக்கு வந்ததன் பின்னால் தானே அவர் இளையராஜாவாக மாறுகிறார். ஸோ இவர் அப்போதைய முதலமைச்சராக அல்லது அங்கே இருந்த மிகப்பெரும் கலைஞரான கருணாநிதி அவர்களின் பிறந்த தினமும் அதே நாளில் வருவதனால், தன்னோட பிறந்த தினத்தை ஒரு நாள் முன்பதாக அல்லது ஜூன் மாதம் 2rd கொண்டாடுவதாக முடிவு செய்திருக்கிறார். அதனால் தான் நாமும் ஜூன் மாதம் 2rd அவருடைய பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் செவ்வாய் ராகங்களோடு வசந்த நிலாவில் நானும் இசைஞானி மாஸ்ட்ரோ ராகதேவன் இளையராஜா அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறும் நேரத்திற்கு வந்திருக்கிறேன். ஒரு நிமிடத்தையேனும் நான் வீணடிக்க கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். அடுத்த இந்த வரும் பாடலோடு நானும் விடைபெறப் போகிறேன். ஒரு நேரொருவரும் விரும்பி கேட்ட பாடல், எனக்கும் பிடித்தமான ஒரு பாடல், அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசையில் வாலி அவர்களின் வரிகளில் அவரே பாடும் பாடல் வருகிறது. இனிமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். நன்றி சொந்தங்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்தத்தோடு.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய நாளின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருக்க போகின்றும் விடிகள் நிகழ்ச்சியோடு இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஒரு புதிய ஒரு நாளின் ஆரம்பத்தில் இருக்கின்றும் அதிகாலை பொழுது ஜூன் மாதம் 3ஆம் திகதி புதன்கிழமை ஒரு புத்தமுதிய ஒரு புதிய நாளின் தொடக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு சுறுசுறுப்பையும் கொண்டு வர வேண்டும். இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற நல்ல பல விஷயங்களை எண்ணி பயணிக்க ஆரம்பிக்கின்ற, அதே போல திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாட இருக்கின்ற அத்தனை எங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் உங்களுடைய நல்ல பல விஷயங்களை, அதே போல பிறந்த நாள் சுப காரியங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து என்னோடு பயணிக்கலாம். அழைப்பேற்படுத்துங்க. வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-5005-001, அதே போல 0111-2125-111 களைப்பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாக இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்.

புத்தமுதிய ஒரு புதிய காலை பொழுது விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். நல்ல பல விஷயங்களோடு தொடர்ந்து பயணிக்கலாம் விடியல் நிகழ்ச்சியோடு. இனிமையான காலை பொழுது வாழ்த்துக்களோடும் வணக்கங்களோடும் இணைந்திருக்கின்றார்கள். அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாள் அமைய அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லிலிருந்துள்ளே எல்ஜின் ஸ்ரீதாசன் சொல்லியிருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலாங்குடையிலிருந்து அவினாசி சொல்லியிருக்கிறாரு. பூனாக்கலையிலிருந்து ஜேசும் அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கின்றாரு. ஹாய் அக்கா, காலை வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. குடகலை வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறார். ஓகே, இப்போல திருச்சி மாமலச்சாலை பெரிய நகர் கிருஷ்ணா கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் இனிய காலை வணக்கங்களோடு கிடைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சகோதரி, விடியல் நிகழ்ச்சியோடும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து. ஆரம்பதியிலிருந்து இதய ரத்தினம் இணைந்து சொல்லியிருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹேட்டன்லிருந்து சுந்தரம், தங்க சுந்தரம் இணைந்து சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சகோதரி, அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. வத்தளையிலிருந்து செல்வக்குமார், சுபாஷினி, அபிஷ்ணன், அனன்யா எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். அன்பான காலை வணக்கம் கிண்ணியா மஹரூப் நகர் நசுர் இணைந்து சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம், நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன், அதே போல யதீஸ்வரி, கவேஷ்கரன் எல்லோரையும் இணைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இனிய காலை வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ரஜினால்ட், சுபாஷினி, நிவேதா நாவற்காடிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம், விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கின்றோம். லெந்துலையிலிருந்து ராஜு சொல்லியிருக்கிறாரு. அதே போல இனிய காலை வணக்கங்களோடு இந்துக்கலை அரசும் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருக்கலாம் விடியல் நிகழ்ச்சியோடு. உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களையும் தொடர்ந்தும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அழைப்பு ஏற்படுத்துங்க. அதே போல ஃபேஸ்புக் கூடவும் இணைந்து கொள்ளலாம்.

எப்பொழுது விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்து இருக்கிறீங்க. நேரம் அதிகாலை 5:28 கொண்டிருக்கிறது. ஒலித்த பாடல் அது வாமனன் திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்தோய்ந்தது. 102.6 102.8 வசந்தத்தின் விடுதல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறீங்க. இன்றைய நாள் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையும் வேண்டும் என்று இல்லாமல் இருக்கிறேன். விடையும் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து விடுதல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். வணக்கம் சொல்லி கிடைந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் வசந்தத்தோடு நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்கலியா மணிமோகனின் குடும்பம், அதே போல மருதமுனை நஜ்முத்தின் காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. அக்கரைப்பற்று பொப் டெய்லர் நிஞ்சார் அன்பான இனிய காலை நேர வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல அன்பான இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பெரிய நீலாவணிலிருந்து கிருஷ்ணா இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் நான் பகவந்தலாவே ரேகா இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கத்தோடு நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்றைய தினம் நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைச்சினி குணபாலன் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. கொழும்பு 15 மோதரை தர்ஷி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. செங்கலாடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்ல இருக்கிறாங்க. இதே போல குட் மார்னிங் சொல்லிட்டு காத்தாங்குடியிலிருந்து ஷாட் வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் சகோதரி, இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். டயக்கம் அக்னஸ் வந்து சொல்லிருக்கிறாரு. இதே போன்று இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு தேவி இணைந்து சொல்லிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவி வந்து சொல்லிருக்கிறாங்க. இதே போல இனிய காலை வணக்கம் சந்திவலி கருணாகரன் இணைந்து சொல்லிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் தமிழ்நாட்டிலிருந்து பண்ணைப்புறம் மணிகண்டன் இணைந்து சொல்லிருக்கிறாரு. இதே போன்று இதமான இனிய காலை வணக்கம் விடுதல் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தை அப்பா செல்வத்துறை மாமி தெய்வானை மனைவி நிர்மலா தேவி மகன் பவன்ராஜ் மகள் துஷ்யந்தினி துஷன் அனைவரும் இணைந்திருக்கின்றதாக சொல்லிருக்கிறாங்க. வட்டக்கூட விமலேந்திரன் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் இந்த நாள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு புத்துணர்ச்சியான நல்ல நாளாக அமைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் விடுதல் நிகழ்ச்சியோடு. நீங்களும் உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், வாழ்த்துக்கள், பிறந்த நாள் சுப காரியங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து அனுப்பி வைக்கலாம். அழைப்பேற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-77-5001 அதே போல 0112-77-5111 கழப்பேற்படுத்தலாம். பேஸ்புக் கூடாகவும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வருகிறது பாடல் இது கிரீடம் திரைப்படத்துக்காக ஜீவினுடைய செய்யும்.